நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்சதா மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி, பராபவ வருடம் வைகாசி மாதம் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை. வள்ளுவன் வாய்க்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்

0: கூடியிருந்து குடும்பம் நடத்துவது தேடி வரும் விருந்தினருக்கு உதவி புரியத்தான். குறள் எண் 81 அதிகாரம் விருந்தோம்பல்.
1: இருந்தோம்பியில் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு.
0: கூடியிருந்து குடும்பம் நடத்துவது தேடி வரும் விருந்தினருக்கு உதவி புரியத்தான். குறள் எண் 81 அதிகாரம் விருந்தோம்பல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில்

0: ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை 9:30 நடைபெற உள்ளது. இதுடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:02. நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள். காலை 7:00 வணக்கம் வர்ணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். 7:25 தொடர்ந்து வணக்கம் வர்ணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைசை பாடல். 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலையில் பிரதிபலன் பார்த்துதான் உதவி செய்கிறோமா பேச இருக்கிறீங்க. 12:00 மனம் விரும்பதே 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10-12:50 சிநேகிதியே பள்ளியில் செய்த பெரிய சேட்டை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டம் குறித்த தகவல். 1:10 நலம் தானா உலக குருதி கொடையாளர் தின சிறப்புரை வழங்குகிறார் ஏ கணேஷ் நாராயணன் அவர்கள். தொடர்ந்து இரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும். 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகளை வழங்குகிறார் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சிலமான மதுரை பாரம்பரிய மண்பாண்ட தயாரிப்பு பற்றிய தகவல். 3:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 4:00 புதிய தும்பி. 5:00 அரும்பு மொழிகள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10-6:40 பக்தி மாலை. 6:30 பர்மிங்காம் எஜ் பாஸ்டனில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற உள்ள ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டி நேரடி வர்ணனை கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் கேட்கலாம். 7:00 திரைசை. 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 குறித்த தினசரி நிலவரம். 7:32 உழவர் உலகம். 8:05 கிழங்கு காற்று. 9:15 திரைசை. 9:30 இலக்கிய சாரல். ஓமைகளில் அகப்பொருளும் அழகுணர்வும். 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும் நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள் கேட்டு மகிழுங்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has arrived in Nice, France on the first leg of his two-nation visit to France and Slovakia. During his visit, Mr. Modi will hold talks with the French President Emmanuel Macron, jointly launch Bharat Innovates and exchange views on key regional and global issues, and also attend the G7 summit. Upon arrival, the Prime Minister received a warm and enthusiastic welcome from the members of the Indian diaspora at Hotel Negresco. Our correspondent has the details.
3: Prime Minister Narendra Modi was accorded a vibrant community reception in Nice, where members of the Indian diaspora gathered in large numbers to welcome him. The Prime Minister also witnessed colorful performances featuring classical Indian dance forms such as Kathak, Odissi and Bharatanatyam, presented by French and Italian artists. Today at 2:30 p.m, Prime Minister Modi and French President Emmanuel Macron will jointly launch Bharat Innovates, a flagship platform showcasing India's innovation and startup ecosystem. The two leaders will also hold bilateral talks to review cooperation in key sectors including technology, defense, innovation and strategic affairs. From France, the Prime Minister will travel to Slovakia for the second leg of his visit. This is Shailesh Menon for Akashvani News, Nice, France.
2: The Prime Minister thanked the Indian diaspora in Nice for the warm welcome accorded to him. In a social media post, he described the gesture as memorable. Mr. Modi emphasized that despite being several kilometers away from home, the bond of

0: Indian diaspora with India remains as strong as ever. Indian Space Research Organization, ISRO Chairman V. Narayanan has informed that they have collaborated with the Department of Atomic Energy to develop an advanced artificial heating system that can protect lunar lander from the freezing weather of the moon. Addressing the CSIR RISE conclave in Bengaluru, ISRO chief explained that Chandrayaan-3 lander Vikram, fueled by solar energy, operated only for 14 days on the moon. ISRO will now work with the Atomic Energy Department to develop a lunar lander that can survive on the moon for up to 200 days. The White House said that US President Donald Trump will meet Prime Minister Narendra Modi and other world leaders during the next week's G7 summit in France. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. On Wednesday, President Trump is scheduled to hold a bilateral meeting with Prime Minister Modi before joining a working lunch attended by G7 leaders, outreach partners, and technology executives. US President Donald Trump has said a deal to end the war with Iran will be signed today and that the strategic Strait of Hormuz will be opened to all immediately afterwards. He made this announcement on a social media post, and at the same time, Trump kept the threat of fresh attacks dangling if the deal failed to pan out as expected. He said, hopefully this process will work out. If it doesn't, they have the ultimate alternative. The US president also contrasted the proposed agreement with the 2015 Joint Comprehensive Plan of Action. Meanwhile, Iran's foreign ministry spokesperson Ismail Baghaei has said the signing of any agreement is unlikely to take place immediately, stating that it will not happen today and may take place in the coming days. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala, Himachal Pradesh last night. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. In the ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch rivals Pakistan at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. Indian Standard Time. India holds a strong record against Pakistan in women's T20 internationals, winning 13 of their 16 encounters. In Group B action, Scotland defeated Ireland by 40 runs at Old Trafford in Manchester on Friday. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம், எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனிமனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். இராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நியதியை இராமன் அறமாகவே எடுத்து கொண்டான். தனிமனித ஒழுக்கத்தின் இராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிமையான விஷயம்தான், அதை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் இராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், நல்லவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன்

0: பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம்கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன் பிறன்கடை நின்றவன் பிறரைச் சீறினோன் மரம்கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம்கெட முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன் அருளில்லாத மனத்தை உடையவன் பொருள் வேண்டி மற்றவர்களிடம் சென்றவன் மற்றவர்கள் மேல் கோபப்படுவன் கொலைத்தொழில் ஈடுபட்டு பிற உயிர்களை கொன்றவன் துறவிக்கு துன்பம் விளைவித்தவன் இவர்களெல்லாம் அறத்தை மீறியவர்கள் என்கிறான் கம்பன். அறத்தை கெடுக்க வேண்டாம், கெடுக்க வேண்டும் என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும் அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே மிஞ்சும். நம்மை விட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது நம்மை விட அதிக பலம் நிறைந்தவர்களும் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தவத்தை அழிக்கும் இரண்டு அரக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமனை நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபோது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான் சாதியால் வந்த சிறுநெறி அறியான் கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:16. காதை ஊடுருவும் காலைப்பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில், இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில், புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலருவன வணக்கப்பூக்கள். காலையில் விழித்தலும் ஒவ்வொரு நாளும் வரம், அதனை வீணாக்காமல் பயனாக்குங்கள், கற்றதை செயலாக்குங்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:22 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் உங்கள் இல்லங்கள் தூரம் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள். தோல்வி உங்களை தடுக்க வருவதில்லை, உங்களை தகுதிப்படுத்தவே வருகிறது. வீழ்ந்தாலும் எழுந்து நில்லுங்கள், துணிந்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் 6:28 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மண்மலை 102.6 பக்தி பாக்களாய் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. வாய்ப்புகள் வருவதில்லை, அவை உருவாக்கப்படுகின்றன. உழைப்பை ஆயுதமாக்குங்கள், தன்னம்பிக்கையை கவசமாக்குங்கள், வாழ்க்கை போரில் வெற்றி பெறுங்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:31 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் மனப்பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க பூக்கள். ஒவ்வொரு விடியலும் சொல்கிறது, இன்னும் ஒரு வாய்ப்பு உனக்காக. நேற்றை நினைத்து வருந்தாதே, இன்று முழுமையாக வாழ், நாளை உன்னை பாராட்டும். வணக்க பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பாடலையும் ஹனிஃபா பாடியது.

ஆகாஷ்வாணி தொழில்வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் இதுவரை மனம் பரப்பின வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:35.
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: இன்றைய காலகட்டத்தில் பூச்சிகளின் பெருக்கம் அதிகரித்தவாறு உள்ளது. எனவே அவற்றை அழிப்பதை விட கட்டுப்படுத்திடவும் முக்கிய பயிரை அதிகமாக தாக்காதவாறு அவற்றை குழப்பி அலைய விடுவதில் பொறிப்பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. பூச்சிகளை கவர இந்த பொறிப்பயிர் அவசியமாகும். ஒரே பயிரை தொடர்ந்து வயலில் பயிரிட்டால் கடந்த பருவத்தில் உள்ள புழு பூச்சி கூண்டுப்புழு பருவ பூச்சிகள் எளிதாக தாக்கும். என்ன மருந்து தெளித்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் பல்வேறு பயிர்கள், பூக்கும் செடிகள், அழகான மலர்கள் ஆகியவற்றை சேர்த்து பயிரிட்டால் பூச்சிகள் தங்களுடைய தீனியை

தேடிப்போவதில் ஒருவித குழப்பம் ஏற்படுவதால் முக்கிய பயிர் தாக்குதல் குறையும். பருத்தி பயிருடன் வெண்டையும் தக்காளியுடன் சாமந்தி துளசி மற்றும் மிளகாயுடன் தட்டை பயிறு சோளம் நெல்லுடன் தட்டை பயிறு போன்ற பயிர்களை சேர்த்து பயிரிடலாம். தக்காளியில் பல துளைப்பானை கட்டுப்படுத்த மேரிகோல்டு வெள்ளரி சாகுபடி செய்யலாம். பருத்தியில் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்த வெண்டை பயிரிடலாம். முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் பயிரில் அந்துப்பூச்சிகளை கவர எள் பயிரிடலாம். நிலக்கடலையில் கம்பளி பூச்சிகளை கவர ஆமணக்கு சூரியகாந்தி பயிரிடலாம். இந்த பொறிப்பயிர்களால் முக்கிய பயிரின் பூச்சி தாக்குதல் குறைகிறது, மருந்தடிக்கும் செலவும் குறைகிறது. பொறிப்பயிர் பயிரிடுவதால் அதனுடைய இலைத்தழைகள் நிலத்தில் வீழ்ந்து மக்கி உரமாகும், கூடுதலான வருமானம் கிடைக்கும். தக்காளி கோ4 ரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2025 வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தரும் ரகமாகும். இது ஒரு பகுதி படரும் தன்மை கொண்ட செடியாகும். பயிர்காலம் 160 முதல் 165 நாட்கள். ஏற்ற பட்டங்கள் ஆடிப்பட்டம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மற்றும் தைப்பட்டம் ஜனவரி பிப்ரவரி ஆகிய

0: தக்காளி கோ 4 ரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2025 ஆண்டு வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தரும் ரகமாகும். இது ஒரு பகுதி படரும் தன்மை கொண்ட செடியாகும். பயிர்காலம் 160 முதல் 165 நாட்கள். ஏற்ற பட்டங்கள் ஆடிப்பட்டம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மற்றும் தைப்பட்டம் ஜனவரி பிப்ரவரி ஆகிய காலங்களில் பயிரிட மிகவும் உகந்தது. தட்டையான உருண்டை வடிவமுடையது மற்றும் காயின் மேல்பகுதியில் லேசான வரம்புகளுடன் பச்சை நிற தோல் போன்ற அமைப்பு இருக்கும். நன்கு பழுத்தவுடன் பழங்கள் கவர்ச்சியான அடர் சிவப்பு நிறமாக மாறும். ஒரு கொத்தில் சுமார் 5 முதல் 6 பழங்கள் வரை காய்க்கும். ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 39 டன் முதல் 92 டன் வரை உயர் மகசூல் தரக்கூடியது. இப்பழங்கள் எளிதில் அழுகாத தன்மை கொண்டதால் நீண்ட தூர போக்குவரத்திற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் மிகவும் ஏற்றது. தக்காளி இலைச்சுருள் வைரஸ் நோய்க்கு எதிரான நல்ல நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. இப்பழங்களில் அமிலத்தன்மை சற்று அதிகமாக இருப்பதால் சமையலுக்கு சிறந்த சுவையை தரும். இதனால் சந்தையில் நுகர்வோர்களிடம் இதற்கு அதிக வரவேற்பு உள்ளது. எனவே இந்த ரகத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 90 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 73 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 62 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 52 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 54 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும்

0: நேர்களை உங்கள் இனிவருக்கு இன்று இரவு 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சி. கால்நடைகளில் விஷ ஜந்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சையியல் துறை மருத்துவர் வி. ராஜேஷ் அவர்கள். நிகழ்ச்சியின் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் அதனைத் தொடர்ந்து சூழல் காப்பது சுகம் 6:55 இணைந்தர்கள் பண்பலை 102.6.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு

0: சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும், அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும், ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு

பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:55.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே. உயிர்கள் உயிர் வாழ இன்றியமையாதது காற்று. பூமி இயங்க முக்கிய காரணம் காற்றுதான்.

காற்று 71 விழுக்காடு நைட்ரஜன், 28 விழுக்காடு ஆக்சிஜன் மற்றும் 1 விழுக்காடு மற்ற வாயுக்களின் கலவையை கொண்டது. காற்றில் அதிகப்படியாக கலந்திருக்கும் நைட்ரஜன் நுண்ணுயிரிகளால் உறிஞ்சப்பட்டு மண்ணில் சேர்த்து வளப்படுத்துகின்றன. உலகின் அனைத்து உயிர்களின் உடல் கட்டமைப்புக்கு நைட்ரஜன் தேவைப்படுவதால் வளிமண்டலத்தில் அதிக அளவு உள்ளது. மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள் முதலான அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்க தேவையான வாயு ஆக்சிஜன். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு 0.003 விழுக்காடுதான் உள்ளது. ஏனெனில் தாவரங்கள் மட்டுமே கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்றன. ஆகையால் இந்த அளவே போதுமானதாக உள்ளது. இந்த அளவை மீறும்போதுதான் காற்று மாசுபடுகிறது. இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி காற்று.

0: காற்றுக்கு உருவம் கிடையாது, ஆகையால் அதை பார்க்க இயலாது. உணரத்தான் முடியும். காற்று வீசும் திசையை பொறுத்து கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு திசைகளிலிருந்து கொண்டல், வாடை, தென்றல், கோடை என நான்கு வகையாக பிரிக்கலாம். உணவு இல்லாமல் 5 வாரங்களும் நீர் இல்லாமல் 5 நாட்களும் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. பியூஃபோர்ட் அளவை எனும் கருவி இன்றும் காற்றை அளக்க பயன்படுகிறது. 6 எண் காற்று மிக அதிக வலிமையுடையது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுவார்கள். நிலப்பரப்பில் காடுகளும் நீர்பரப்பில் கடலும் நமக்கு சுத்தமான காற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை இரண்டையுமே நாம் மாசுபடுத்த துவங்கிவிட்டோம். காடுகளை அழித்து தொழிற்சாலைகளும் வீடுகளும் கட்டப்படுவதால் மரங்கள் வெட்டப்பட்டு சுத்தமான காற்று இல்லாமல் போய்விடுகிறது. தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்றவை காற்றில் கலப்பதால் காற்று மாசுபடுகிறது. காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. குறிப்பாக ஆரல்வாய் மொழி, கயத்தாறு, பல்லடம் போன்ற இடங்களில் அதிகப்படியான காற்றாலைகள் நிறுவப்பட்டுள்ளன. புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்களான நிலக்கரி குறைந்து வருவதால் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான காற்றின் மூலம் மின்சாரம் தயாரிப்பது ஒரு பயனுள்ள முறையாக உள்ளது. நீர் மற்றும் சூரிய ஒளியை விட அதிக அளவில் காற்றின் மூலமே மின்சாரம் எடுக்கப்படுவது ஒரு சிறப்பு. தாவரங்களின் விதைகளை தொலை தூரங்களுக்கு எடுத்துச் சென்று பரப்ப காற்று ஒரு முக்கிய காரணியாக செயல்படுகிறது. தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகை, வாகன புகை, நெகிழி மற்றும் குலைமங்களை எரிப்பதால் ஏற்படும் புகை ஆகியவற்றால் காற்று மாசுபட்டு கண் எரிச்சல், தொண்டைக்கட்டு, சுவாச கோளாறு, நுரையீரல் புற்றுநோய், தலைவலி, காசநோய், ஆஸ்துமா, உரிய வயதுக்கு முன் இறப்பு ஆகிய தீய விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. எனவே காற்று மாசுபடாமல் இருக்க நாம் உறுதிமொழி ஏற்போமா நேயர்களே?
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடங்குவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஞானசேகர் அவர்கள்.
2: நாம் தினந்தோறும் பல்வேறு மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய கடனுதவி திட்டங்களை பற்றி விவாதித்து வருகிறோம். இன்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்தல் துறை வழங்கக்கூடிய பல திட்டங்களை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய உணவு பதப்படுத்தல் துறை இந்தியாவில் தான் உள்ளது. அதற்கு தனியாக ஒரு கேபினட் மினிஸ்டரும் துணை அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான துறை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஏராளமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து இந்தியாவில் உள்ள 134 கோடி மக்களும் பயன்படுத்திய பின் 1000 கோடிக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு துறையாக இந்த உணவு பதப்படுத்தல் துறை இருக்கிறது. இதிலே பல்வேறு கடனுதவி திட்டங்களை, மானிய உதவிகளை மத்திய அரசு வைத்திருக்கிறார்கள். PMFME எனப்படும் இத்திட்டம் பிரைம் மினிஸ்டர்ஸ் உணவு

0: படுத்தல் இணைக்கப்பட்ட மானிய திட்டம் என்று பெயர். இந்த திட்டத்திலே தனி நபர்களுக்கு, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு, சுய உதவி குழுக்களுக்கு, உணவு சார்ந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு, உணவு பதப்படுத்தலும் தொழிலுக்காக கடனுதவி வழங்கப்படுகிறது. 10% அந்த தொழில் தொடங்குபவர் முதலீடு செய்ய வேண்டும். 90% வங்கிகள் மூலம் கடன் பெற்று தரப்படும். 30% அரசு இலவச மானியம் வழங்கப்படுகிறது. ரூபாய் 2 கோடி வரை எந்த விதமான பிணையமும் செலுத்த வேண்டியதில்லை. இதனுடைய முழு விவரம் பெற www.pmfme.mofpi மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், அதை சுருக்கி mofpi.gov.in என வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டமானது மிகப்பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் சிறிய உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு உதவி, உணவு உற்பத்தியை பெருக்க உதவுகிறது. இந்த வலைத்தளத்தை பார்த்து பிரதான் மந்திரி சிறு உணவு பதப்படுத்தல் நிறுவனங்களின் முறைப்படுத்தல் திட்டம், இதுதான் இந்த திட்டத்தின் முழு பெயர். இதை பயன்படுத்தி உணவு பதப்படுத்தல் சார்ந்த எந்த தொழிலையும் நீங்கள் தொடங்கி முன்னேறலாம். அதேபோல் நாம் தினந்தோறும் ஒரு கடனுதவி திட்டத்தை வழங்குகிற நிறுவனத்தை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போது TNLPA, அதாவது தமிழ்நாடு லிவ்லிஹுட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, தமிழ்நாடு கால்நடை வளர்ச்சி முகமை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இந்த துறையிலே இந்த இலாக்காவானது கால்நடை இனப்பெருக்கம், தீவன மேம்பாடு, தொழில் முனைவு ஆகிய துறைகளுக்கு உதவி செய்கிறது. சென்னையிலே இதன் தலைமை அலுவலகம் இருக்கிறது. தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த நிறுவனம் பசுமாடு, எருமை மாடு இவற்றை இனப்பெருக்கம் செய்வதற்கு, அதற்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுப்பதற்கு, கடனுதவி பெற்று தருவதற்கு உதவுகிறது. செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, கோழி இனப்பெருக்க அலகுகளை நிறுவ 50% மூலதன மானியத்தோடு வங்கிகள் மூலம் கடன் பெற்று தரப்படுகிறது. இந்த நிறுவனம் சுகாதார திட்டங்களை நேரில் பார்வையிட்டு கட்டுப்பாடுகள் செய்வதற்கும், கால்நடைக்கு தேவையான இன்சூரன்ஸை வழங்குவதற்கும், தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய கால்நடை கோழி வளர்ப்பு போன்றவற்றில் பட்டய படிப்பு கற்றுக் கொடுப்பதற்கும், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், சுய தொழில் பயிற்சிகளை அந்த பல்கலைக்கழகம் கொடுப்பதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த நிறுவனம் செய்து வருகிறது. இதனுடைய தலைமை அலுவலகம் 57 அண்ணா சாலை, அதாவது கால்நடை மருந்தகம் இருக்கக்கூடிய அந்த வளாகத்திலே அமைந்துள்ளது, சென்னை 35. இதனுடைய தொலைபேசி எண் 044-44-24-34-53-62, 044-2434-5362 ஆகும். இதனுடைய ஏதாவது நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ள இமெயில் விலாசம் இந்தியா ஐயன்
1: மக்களே, இதுவரைக்கும் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஞான சேகர் அவர்கள். நேரம் 7:06 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல்

நீங்க கேட்டு நிலைப்பன்மலை 102.6.

0: இன்னும் சில நொடிகள் 7:15 தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 7:25 கேட்டு சிக்கலாம். வணக்கம் பரணி, இணைந்திருங்கள் பண்பலை 102 மொழியானோடு.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும்

0: வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டும் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும், கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும், தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும், இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரையா வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜெனரிக் மெடிசனை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில இருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்குது, அதனால ரெகுலராவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ், நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை

ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 7:25.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
1: வணக்கம். மரணி நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க தமிழே அமுதே உரையை வழங்குறாங்க பொன் வேலுமயில் அவர்கள்.
5: ஆகாசவாணி திருநெல்வேலி பண்பலை நேயர்களை வணங்கி மொழ்கிறேன். சென்ற நிகழ்ச்சியில் சங்ககால திருமண விழாவினை கண்டு மகிழ்ந்தோம். இன்று உடன்போக்கிலே சென்று நடக்கும் திருமணத்தை காண்போம். தமிழ் இலக்கியத்தில் அகத்துறை பாடல்களில் உடன்போக்கு என்பது விரிவாக பேசப்படுகிறது. உடன்போக்கை கொண்டுதலை கழிதல் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. தலைவன் தலைவி இருவரின் களவு காதல் வெளிப்பட்டு ஊரார் அலர் பேச அவர்கள் மறைவான காதல் ஒழுக்கம் அவர்தம் பெற்றோர்களுக்கு தெரிந்த பின்னர் வீட்டில் திருமணத்திற்கு ஒப்புதல் கிடைக்காத நிலையில் தலைவனும் தலைவியும் தம் பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி தம் வாழ்வை தாமே தீர்மானித்துக் கொள்வதே உடன்போக்கு எனப்படும். பெரும்பாலும் தலைவி தோழியின் துணையோடு தன் பெற்றோரை விட்டு தலைவனுடன் சென்று தலைவன் ஊரில் தலைவனை மணந்து இல்லறம் காண்பதாகவே சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இரண்டு எளிய பாடல்களை கொண்டு இந்நேர்வை காண்போம். உடன்போக்கில் சென்றுவிட்ட தலைவியின் நிலை குறித்து தலைவியின் தாய் வருந்தி புலம்புவதை நற்றினை பாடல் 179 படம் பிடித்து காட்டுகிறது. இல் எழு வயலை ஈற்று ஆ தின்று என பந்து நிலத்து எரிந்து பாவை நீக்கி அம்பயிறு அலைத்த என் செய்வினை குருமகள் மானமர்ப்பு அன்ன மையல் நோக்கமுடு

0: யானும் தாயும் மடுப்ப தேனொடு தீம்பால் உண்ணாள் வீங்குவனல் விம்மி நெர்நெடும் அணையல் மன்னே இன்றே மையனல் காளை பொய்புகலாக அருசுரம் இறந்தனல் என்ப தன் முருந்தியேர் வெண்பல் முகிழ்நகை திறந்தே என்பது பாடல். வீட்டிலே முளைத்தெழுந்த பசலை கொடியை தலைவி பாரம்பரித்து பராமரித்து வருகிறாள். அக்கொடியை கன்றையின்ற வீட்டுப்பசு தின்றுவிட தான் விளையாடும் பந்தை நிலத்திலே எரிந்து விளையாட்டு பொம்மையை தூக்கி போட்டு தன் அழகிலே வயிற்றிலே அடித்து கொண்டு மானின் மருண்ட பார்வையோடு அழுது ஆர்ப்பாட்டம் செய்த என் குட்டி மகள் நானும் நல்தாயும் ஊட்டிவிட்ட தேன் கலந்த இனிய பாலையும் அருந்தாமல் ஏக்கம் கொண்டு விம்மிக்கொண்டே அழுது கொண்டே இருந்தாள். நேற்று வரை அவ்வாறே இருந்த அவள் இன்று கரிய குறுந்தாடியை உடைய காளை ஒருவனின் பொய்மொழிகளை ஆதரவாக கொண்டு வெண்குருத்து போன்ற அழகிய வெண்மையான பற்களில் முகிக்கும் இளநகையோடு அவனுடன் கடத்தற்கரிய பாலை வழியில் சென்று விட்டாளே என்று தாய் வருந்துவதாக அமையும் இப்பாடல் நம்மையும் நெஞ்சழிய செய்கிறது. மேலும் இன்றைய இளைஞர்களின் குறுந்தாடி கலாச்சாரம் இன்று நேற்று வந்ததல்ல, அதற்கு நீண்ட பாரம்பரியம் உண்டு என்றும் தெரிகிறது. அடுத்து உடன்போக்கு பற்றி பேசும் 599வது பாடல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின் பெண் வீட்டில் நடத்தப்படும் சிலம்புகளி நோன்பு என்னும் சடங்கை கூறுகிறது. இளம்பெண்கள் இளம் பருவத்திலிருந்தே திருமணம் ஆவதற்கு முன்பு காலில் பெட்ரோல் அணிவித்த சிலம்பை அணிந்திருப்பர். அச்சிலம்பை மனம் முடிவானதற்கு பின் அகற்றிவிட்டு கணவன் தரும் சிலம்பை அணியும் சடங்கு திருமணத்திற்கு முன்னால் ஒரு நன்னாளிலே மணமகள் இல்லத்திலே நடைபெறும். இச்சடங்கு சிலம்புகளி நோன்பு எனப்படும். அதை குறித்த பாடல் நும்மனை சிலம்பு கழிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக என சொல்லின் எவனோ மற்றே வெல்வேல் மையனல் விளங்கிய களலடி பொய்வல் காளையை ஈன்ற தாய்க்கே என்று அந்த தாய் புலம்புவதாக அமைகிறது இந்த பாடல். எம் வீட்டிலே நடைபெற வேண்டிய காலின் சிலம்பை கழற்றும் சடங்கினை உமது வீட்டிலே செய்தாலும் எமது வீட்டில் திருமணமாகிய நல்ல மணவிழாவை நடத்துக என்று கையில் வேலினையும் காலில் வீரக்கடலையும் அணிந்த பொய் கூறுவதில் வல்ல அந்த இளைஞன பெற்ற தாயிடம் யாராவது சொன்னால் என்ன? அவ்வாறு சொல்வார் எவரும் இல்லையே என்று புலம்புகிறாள் பெண்ணை பெற்ற தாய். மகள் தம்மை மறந்து உடன்போக்கில் சென்று விட்டாளே என்ற வருத்தத்தையும் தம் வீட்டில் நடக்க வேண்டிய சிலம்புகளை நோன்பு தன் மகளின் கணவன் வீட்டில் நடைபெறுவதாயிற்றே என்ற ஆற்றாமையும் தன் வீட்டிலே தன்னுடைய மகளின் திருமணமும் நடக்கவில்லையே என்ற ஆற்றாமையையும் வெளிப்படுத்தும் இப்பாடல் நம்மையும் அந்த தாயின் மனநிலைக்கு கொண்டு சென்று வருந்த செய்கிறதல்லவா? அதுதான் தமிழின் வெற்றி. இவ்வாறு உடன்போக்கு தலைவன் தலைவியை களவு வாழ்க்கையில் இருந்து கற்பு வாழ்க்கைக்கே அழைத்து செல்வதால் அது சங்ககால தமிழ் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவே அமைகிறது. தொடர்ந்து முல்லை நிலத்திற்கென்றே அமைந்த ஏறுதழுவல் களத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணத்தை அடுத்த நிகழ்விலே காண்போம். வணக்கம்.
1: மக்களே, இதுவரைக்கும் தமிழக முதல் நிகழ்ச்சி உரை வழங்கினாங்க பொன் வேலுமயில் அவர்கள்.

0: பண்பலை அலையிலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இணையறாங்க கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம், காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம். லெட்ஸ் நோ இங்கிலீஷ், லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ். நெல்லை பண்பலை வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கம் மீண்டும் சொல்கிறேன். உங்களை வரவேற்பதில், ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் சில வார்த்தைகளை நாம் பார்த்துவிட்டு நம்முடைய வழக்கமான காரியங்கள் வார்த்தைகள் வரிகளுக்கு செல்லலாம். முதலாவது நான் வழக்கமாக சொல்வது போல புது வார்த்தைகள், நியூ வேர்ட்ஸ், டுடேஸ் நியூ வேர்ட்ஸ் என்று கிரீடி என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன். கிரீடி, கிரீடி என்றால் பேராசை, GREEDY, கிரீடி. மைதாஸ் வாஸ் எ கிரீடி மேன். மைதாஸ், மைதாஸ் என்று ஒரு கதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அது பேராசை என்றாலே அவரை தான் சொல்வார்கள். மைதாஸ் வாஸ் எ கிரீடி மேன். அடுத்தபடியாக ஜெலஸ், JELOUS, ஜெலஸ் என்றால் பொறாமை. கிரீடி என்றால் பேராசை, ஜெலஸ் என்றால் பொறாமை. ஜெலஸ், we should not have jealous each other. நாம் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை இருக்கக்கூடாது என்பது சொல்வார்கள். He is a jealous man. அவன் ஒரு பொறாமை பிடித்த மனிதன். Jealousious என்று சொல்வது சரியல்ல, அது பேச்சு வழக்கில் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் he was a jealous man. He is a jealous man. அவன் ஒரு பொறாமை பிடித்தவன், பொறாமைக்காரன் என்றுதான் சொல்லவேன், jealous. அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு வார்த்தை generous. Generous என்றால் தாராள குணம் உள்ளவன். அவர், மை ஃப்ரெண்ட் இஸ் எ ஜெனரஸ் மேன், எனது நண்பர் ஒரு தாராள குணமுள்ளவர். GENEROUS, ஜெனரஸ், ஜெனர்,

அதாவது கிரீடி பேராசை, ஜெலஸ் பொறாமை, ஜெனரஸ் அது தாராள குணம் உள்ளது. அடுத்தபடியாக டுடே இஸ் த நியூ மூன் டே, இன்று அமாவாசை நாள், நியூ மூன். அமாவாசைக்கு ஆங்கிலத்தில் என்ன என்று சிலருக்கு தெரியாமல் இருப்பதால் நான் திடீர்ந்து யோசித்தேன், அமாவாசைக்கு நியூ மூன், அதுபோல் பௌர்ணமிக்கு ஃபுல் மூன். டூ டேஸ் பேக் இட் வாஸ் ஏ ஃபுல் மூன் டே, டூ வீக்ஸ் பேக் இட் வாஸ் ஏ, இரண்டு வாரங்களுக்கு முன்னால் பௌர்ணமியாக இருந்தது. அதாவது நியூ மூன் மாவாசை, ஃபுல் மூன் பௌர்ணமி. இன்று நான் அடுத்தபடியாக ஒரு குட்டி கதை, சிறு கதை, ஒரு ஐந்து ஆறு வரிகளில் சொல்லி அதை அதில் உள்ள சில வார்த்தைகளை புரிய வைக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். பேராசை பிடித்த நாய், கிரீடி டாக், அதாவது பேராசை பிடித்த ஒரு நாய், எல்லோருக்கும் தெரிந்த கதை தான், அதனால தான் அந்த கதையை நான் உருவாக்கினேன். ஒன்ஸ் தேர் வாஸ் எ டாக், ஒரு முறை ஒரு நாய் இருந்தது. ஒன்ஸ் தேர் வாஸ் எ டாக், he was walking across over a bridge of stream

0: 2 days back it was a full moon day. 2 weeks back it was 2 வாரங்களுக்கு முன்னால் பௌர்ணமியாக இருந்தது. அதாவது நியூ மூன் மாவாசை, புல் மூன் பௌர்ணமி. இன்று நான் அடுத்தபடியாக ஒரு குட்டி கதை, சிறு கதை, ஒரு 5-6 வரிகளில் சொல்லி அதை அதில் உள்ள சில வார்த்தைகளை புரிய வைக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். பேராசை பிடித்த நாய், கிரீடி டாக். அதாவது பேராசை பிடித்த ஒரு நாய், எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். அதனால தான் அந்த கதையை நான் உருவாக்கினேன். ஒன்ஸ் தேர் வாஸ் எ டாக், ஒரு முறை ஒரு நாய் இருந்தது. ஒன்ஸ் தேர் வாஸ் எ டாக், ஹி வாஸ் வாக்கிங் அக்ராஸ் ஓவர் எ பிரிட்ஜ் ஆஃப் ஸ்ட்ரீம். அது ஒரு நீரோடை மீது நடந்து கொண்டிருந்தது. எல்லாத்துக்கும் நமக்கு அந்த கதை நல்லா தெரியும். He had a bone in his mouth. அது வாயில் ஒரு எலும்பு துண்டு வைத்திருந்தது. He had a bone in his mouth. He saw his own reflection in the water. தன்னுடைய சொந்த பிரதிபலிப்பு, தன்னுடைய உருவத்தையே தண்ணீரில் அது பார்த்தது. He saw his own reflection in the water. நாய் ரொம்ப பிடித்தது என்று நம்ம தலைப்பு வைத்திருக்கிறோம். The greedy dog was very angry. அந்த பேராசை பிடித்த நாய் மிகவும் கோபமாக இருந்தது. The greedy dog was very angry. Wrongly thinking that, தவறாக நினைத்தது. Wrongly thinking that another dog was there. இன்னொரு நாய் அங்க இருக்கு, அது இன்னொரு எலும்பு துண்ட வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த நாய் தப்பா நினைச்சிட்டு. The dog barked loudly. நாய் சத்தமாக குளித்தது. குளித்தா என்ன ஆயிருக்கும்? The bone in his mouth, வாயில் உள்ள எலும்பு, the bone in his mouth fell into the water, தண்ணீருக்குள்ள விழுந்தது. And disappeared, மறைஞ்சிட்டு. பாத்தீங்களா, இந்த பொறாமை பிடித்த ஒரு நாய் இப்படி, சாரி, பேராசை பிடித்த ஒரு நாய் தன்னுடைய பேராசையினால் அதிகமாக அந்த பெரிய இன்னொரு நாய் கிட்டக்குள்ள நாயை நினைத்து குறைத்ததுனால, வாயை திறந்ததுனால அந்த நீரோடைக்குள்ள எலும்பு விழுந்தது. இது இந்த கதையின் மூலம் சில வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், 2 ப்ராவர்ப்ஸ் சொல்லலாம் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ குட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஒரு ஆசான். Experience a good teacher. அடுத்தபடியாக இன்னொரு proverb, barking dog seldom bite. Barking dog seldom bite. குறைக்கிற நாய் கடிக்காது. ஆங்கிலம் அறிவோம், அகிலம் வெல்வோம், என்றும் இனிய தமிழில் இனிமையாய் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க, நன்றி. மகளே, இதுவரைக்கும் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்கினாங்க கே.கே. தாமஸ் அவர்கள். நிகழ்ச்சியில் போற இனிய பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க. நேரம் 7:45. இன்றைய தினம் இன்னைக்கு June 14 உலக இரத்த தான தினம். மனித நேயத்தினுடைய உயர்ந்த வெளிப்பாடாக திகழக்கூடிய உலக இரத்த தான தினம் இன்று. உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் June 14 அன்னைக்கு உலக இரத்த தான தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இரத்த வகைகளை கண்டறிந்த விஞ்ஞானி கார்ல் லான்ஸ்டெய்னர் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் இந்த தினம் இரத்த தான தினமாக கடைபிடிக்கப்படுது. பாதுகாப்பான இரத்தத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் தன்னார்வ இரத்த தானம் செய்வோரை பாராட்டுறதுக்கும் இந்த தினம் ஒரு முக்கிய நோக்கம் கொண்டு செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். மனித உடலோட ஒவ்வொரு உறுப்புக்கும் உயிரக்கூடிய சக்தியாக இருக்கிறது ரத்தம். ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, இதை உடலுடைய அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்றதுல ரத்தம் முக்கிய பங்கு வகிக்குது. இன்னைக்கு நவீன மருத்துவம் பல துறைகளில் வளர்ச்சி பெற்றிருந்தா கூட மனித ரத்தத்திற்கு மாற்றா செயற்கையா முழுமையான ரத்தத்தை உருவாக்க முடியல. ஆக மனித உயிர்களை காப்பாற்ற மனிதர்கள் தான் இரத்த தானம் செய்ய வேண்டும். சாலை விபத்துகள், பெரிய அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் சிகிச்சைகள், பிரசவகால அவசர நிலைகள், இதெல்லாம் ரத்தம் இன்றியமையாததா இருக்குது. ஒரு யூனிட் ரத்தம் 3 பேரோட உயிரை காப்பாற்ற கூடியது அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க. நாம சில நிமிஷங்கள் ஒதுக்கி வழங்கக்கூடிய ரத்தம் ஒருத்தருக்கு புதிய வாழ்க்கையை வழங்கக்கூடிய அரிய பரிசா மாறுது. பிறருக்காக எதையுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவிதான் உயர்ந்த அறம். அந்த வகையில் இரத்த தானம் மிகச்சிறந்த மனிதநேய செயல் அப்படின்னே சொல்லலாம். நாம் தானம் செய்யக்கூடிய இரத்தம் யாருடைய உடலில் பாயுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியாது தான். ஆனால் அது ஒரு தாயோட உயிரை காப்பாற்றியிருக்கலாம், ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை மீட்டிருக்கலாம், ஒரு குடும்பத்தோட நம்பிக்கையை பாதுகாத்திருக்கலாம். இதுவே இரத்த தானத்தை சாதாரண உதவியிலிருந்து உயர்ந்த மனிதாபிமான பணியாக மாற்றுது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமான ஒவ்வொருத்தரும் தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். இரத்த தானம் அப்படிங்கிறது அவசர நேர உதவி அல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் பரவணும். இரத்த தானம்

உடல் பலவீனமாயிரும், உடல் நலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற பயம் நிறைய பேர்கிட்ட இன்னும் இருக்குது. ஆனால் மருத்துவ நிபுணர்களுடைய கண்காணிப்பில் செய்யக்கூடிய ரத்த தானம் ரொம்பவே பாதுகாப்பானது. மனித உடல் இழந்த ரத்தத்தை மறுபடியும் உருவாக்கும் திறன் கொண்டது. அதனால் அறிவியல் உண்மைகளை அறிஞ்சு அச்சங்களை தவிர்த்து அதிகமானோர் ரத்த தானத்தில் பங்கேற்கணும். இந்த உலகத்தில் பணத்தால் வாங்க முடியாத பல பொருட்கள் இருக்குது. அதில் முக்கியமானது மனித உயிர். அந்த உயிரை காப்பாற்றுவதற்கான எளிய வழிகளில் ஒன்று தான் ரத்த தானம். நாம் கொடுக்கக்கூடிய ரத்தம் நம்முடைய உடலை விட்டு வெளியேறலாம், ஆனால் அது மற்றொருவருடைய உடலில் நம்பிக்கையாக, உயிராக, எதிர்காலமாக வாழுது. உலக இரத்த தான தினத்தில் நாம் எல்லாருமே ஒரு உறுதியேற்போம். இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம், மனிதநேயத்தை வளர்ப்போம். உலக இரத்த தான தினமான இன்று 2026 இந்த ஆண்டிற்கான கருப்பொருள், மனிதநேயத்தின் ஒரு துளி இரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள். மக்களே, இது வரைக்கும் இன்றைய தினம் பகுதியில் உலக இரத்த தான தினம் இன்று 14 கடைபிடிக்கப்படுது. நிகழ்ச்சியில் இனிய பாடல் மாவீரன் திரைப்படத்திலிருந்து.

பல்கலை அலியல் வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz வணக்கம் மறுநி நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க. நேரம் 7:54 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கோச்சடையன் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. அந்த பாடலை தொடர்ந்து 8 செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

மக்களை இதுவரைக்கும் ஜாலியாக கேட்டு ரசிச்சிங்க. வணக்கம் பரணி. இன்னும் சில நொடிகள் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இப்போ கேட்க போறீங்க வழக்கென்று வந்தால். இன்றைய பகுதியில் இளவர் சொத்துக்களை கிரயம் வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை குறித்து வழங்க வர்றாங்க திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது அசையா சொத்துக்கள் வாங்குவது குறித்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு அசையா சொத்தை கிரயம் வாங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டியவைகளில் மிக முக்கியமான ஒன்று, அந்த சொத்து இளவர் பெயரில் இருந்தால் அந்த சொத்தை எவ்வாறு கிரயம் பெறுவது என்பதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். இளவர் அல்லது மைனர் என்பவர் 18 வயதுக்கு உட்பட்டவர் என்று பொருள். இளவரின் பெயருக்கு சொத்துக்கள் வாங்கப்படலாம், ஆனால் இளவர் தனது பெயரில் இருக்கும் சொத்துக்களை சுயமாக விற்பனையோ அல்லது வேறு பாராதீனங்களோ செய்ய இயலாது. அவ்வாறு செய்யப்படும் பாராதீனங்கள் சட்டப்படி செல்லாது. இளவர் ஒருவரின் சொத்து விற்கப்பட வேண்டுமென்றால் நீதிமன்ற அனுமதி கட்டாயம் தேவை. இந்து இளவர் மற்றும் பாதுகாப்பாளர் சட்டம் 1956 பிரிவு 8 உட்பிரிவு 2 உட்பிரிவு A-இன் கீழ் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் மனுவை விசாரித்து நீதிமன்றம் உரிய உத்தரவை வழங்கும். விற்கப்படும் சொத்து மைனர் சொத்து என்றால் நீதிமன்றத்தில் விற்பனை அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பதை அறிய வேண்டும். கார்டியன் நிலைமையில் மைனர் சொத்தை நீதிமன்ற அனுமதியின்றி கிரயம் பெற்றால் அந்த மைனர் உரிமை வயதை அடைந்ததிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள், அதாவது 18 வயதிலிருந்து 21 வயது நிறைவடைவதற்குள் வழக்கிட்டு விற்கப்பட்ட சொத்தை திரும்ப பெறுவதற்கு முழு உரிமை உடையவராகிவிடுவார். உதாரணமாக, ஒரு தாய் தனது மைனர் குழந்தையின் பெயரில் தனது சொந்த பணத்தை கொண்டு சொத்து ஒன்றை கிரயத்துக்கு வாங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். பின்னிட்டு தனக்கு ஏற்பட்ட பண கஷ்டத்தை போக்குவதற்காக தனது மைனர் மகனின் பெயரில் உள்ள அந்த சொத்தை விற்று பணம் திரட்ட நினைத்தாலும் அந்த தாய் நீதிமன்ற அனுமதியின்றி அந்த சொத்தை விற்க இயலாது. ஒருவேளை நீதிமன்ற அனுமதியின்றி யாராவது அந்த சொத்தை கிரயம் பெற்று அந்த சொத்தை மேம்படுத்தி வைத்திருக்கும் போது அந்த மைனர் குழந்தை மேஜராக மாறியதும், அதாவது 18 வயதை கடந்ததும், ஏற்கனவே நீதிமன்ற அனுமதியின்றி விற்ற மைனர் சொத்தை வழக்கிட்டு திரும்ப பெற முடியும். அதனை வாங்கியவர் திரும்ப கொடுக்க முடியாது என்று கூற முடியாது. இந்து இளவர் மற்றும் காப்பாளர் சட்டம் 1956 மைனர் சொத்துக்கள் பற்றி கூறுகிறது. மைனருக்கு பொதுவாக 3 வழிகளில் சொத்து கிடைக்கும் என்று கூறுகிறது. 1, இந்து குடும்பத்தில் உள்ள பிரிக்கப்படாத சொத்துக்களில் இருந்து இளவரின் பாகத்திற்கு கிடைக்கும் சொத்து. மற்றொன்று, இளவர் பெயரில் கிரயத்திற்கு வாங்கப்பட்ட சொத்து. 3, தான செட்டில்மெண்ட் அல்லது உயில் அல்லது கொடை வழியில் மைனருக்கு கிடைத்த சொத்து. ஆக இப்படி கிடைக்கக்கூடிய சொத்துக்களை இந்து இளவர் மற்றும் காப்பாளர் சட்டம் 1956 பிரிவு 8 உட்பிரிவு 2 என்ன சொல்கிறது என்றால், இளவருக்கு சொந்தமான அசையா சொத்துக்களை நீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறாமல் அடமானம், கிரயம், தானம், ஈடு, பரிவர்த்தனை போன்ற எந்தவித பாராதீனங்களையும் காப்பாளர் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளது. இந்து இளவர் மற்றும் காப்பாளர் சட்டம் பிரிவு 8-3 என்ன சொல்லுதுன்னா, மேலே கண்டவைகளுக்கு மாறாக இளவரின் சொத்துக்களை பாராதீனம் செய்திருந்தால் இளவரோ அல்லது இளவரின் நலனில் அக்கறையுடைய வேறு எவரோ நடவடிக்கை எடுத்தால் அத்தகைய பாராதீனங்கள் செல்லாதவையாகிவிடும் என்று கூறியுள்ளது. ஆகவே மைனர் சொத்துக்களை வாங்க நேர்ந்தால் மிகவும் கவனம் தேவை. விற்கப்படும் சொத்துக்குரிய அனைத்து மூல ஆவணங்களும் இருக்க வேண்டும். மூல ஆவணங்கள் இல்லாத சொத்தை வாங்குவதை கூடிய வரை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை மூல ஆவணங்கள் இல்லாத நிலத்திற்கு மூல ஆவணங்கள் இல்லை என்பதற்காக எடுக்கப்பட்ட சட்டப்படியான நடவடிக்கைகள் முழுமையாக இருந்து பின்னாளில் எந்த பிரச்சனையும் வராது என்று நிச்சயப்படுத்திய பின்னர் ஏதாவது பிரபலமான தேசிய நாளிதழில் சொத்தை கிரயம் செய்வதாக விளம்பரம் செய்து அதற்கான கால அவகாசம் கொடுத்து அதன் பின்னர் அந்த சொத்தை வாங்குதல் நலம். ஒருவேளை சொத்தின் உரிமையாளர் இறந்த நிலைமையில் அந்த சொத்தை கிரயம் செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும்ங்கிறதை பார்க்க வேண்டும். ஒரு சொத்தின் உரிமையாளர் எந்தவித ஏற்பாடுகளும் செய்து வைக்காமல்

0: இறந்து அவரது வாரிசுகள் சொத்தை விற்பனை செய்யும் சூழ்நிலையில் இறந்து போனவரின் இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். இறந்து போனவரின் வாரிசுகள் யாராவது விடப்பட்டுள்ளார்களா அல்லது இறந்து போன வாரிசுகளில் யாராவது யாருக்காகவும் பாகபாத்திய விடுதலை ஆவணம் எழுதி கொடுத்துள்ளார்களா என்பதை நன்றாக ஆராய வேண்டும். பாகபாத்திய விடுதலை ஆவணம் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். பாகபாத்திய விடுதலை எழுதி கொடுத்தவர்களை சந்திப்பது கூடுதல் நலம். அதே போன்று திருமணமான பெண்ணின் தாய் வீட்டு சொத்து, ஒரு திருமணமான பெண்ணுக்கு அவளின் தாய் வீட்டு சீதனமாக வந்த அசையா சொத்துக்களை வைத்திருக்கும் சூழ்நிலையில் அந்த பெண் குழந்தைகள் எதுவுமின்றி இறக்க நேரிட்டால் இறந்து போன அவளது சொத்தானது அவளது கணவனுக்கு உரிமையாகாது, மாறாக இறந்து போன அந்த பெண்ணின் பெற்றோரையே போய் சேரும். இதுபோன்ற சொத்துக்களை விற்பனைக்கு வரும்பொழுது கவனத்துடன் கிரயம் வாங்க வேண்டும். ஏனெனில் இறந்து போன மனைவிக்கு கணவன் வாரிசாக இருந்தாலும் இறந்து போன மனைவியின் தாய் வீட்டு சொத்திற்கு கணவன் வாரிசாக மாட்டார். அதனால் மனைவியின் பெயருள்ள சொத்தை மனைவி இறந்ததனால் கணவன் வாரிசு முறையில் விற்பனைக்கு வரும்போது மிகவும் கவனத்துடன் வாங்க வேண்டும். இன்னும் இது போன்ற விஷயங்களை நாளைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: Sabre 5 and Mythos 5 on a U.S. government order under the headline, In a First, AI Model Pulled Offline After U.S. Government Intervenes. FSS AI bans use of pins, metallic wires in food packaging, reads a front-page story in the Times of India. The FIFA World Cup 2026 may be attracting over 5 million strong live audience, but match attendees from India to be only about 30,000, far less than previous edition in 2022. High average costs, travel hurdles, results in tepid interest from Indian travellers, writes the Financial Express. And finally, in a piece titled, Fashion to Furnace, Some Luke's Gold Watches Fail the Test of Time. The Economic Times writes, as yellow metal price hit record high, vintage pieces are being melted down as the gold content value outstrip their resale worth. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with French President Emmanuel Macron and jointly inaugurate Bharat Innovates event in Nice today. Indian Space Research Organization developing long-life moon landers capable of surviving up to 200 days, says ISRO Chairman B. Narayanan. IMD says conditions are favorable for further advance of southwest monsoon into Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh during next 2 to 3 days. U.S. President Donald Trump claims deal to end war with Iran will be signed today and Strait of Hormuz will be open to all immediately afterwards. India beat Afghanistan by 7 wickets in rain-affected first one-day international cricket at Dharamshala. And in ICC Women's T20 World Cup, India to begin their campaign against arch-rivals Pakistan in Birmingham this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களினி கேட்கலாம் வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
3: என்ற சொல்லுக்கு தோன்றுதல் என்று பொருள். அதாவது கல்லுதல். எதனை தோண்டுதல் என்ற ஒரு வினா எழும். அறியாமையை தோண்டுதல் வேண்டும். ஏன்? அறிவு விளக்க முறும் பொருட்டு. கல்வி கற்பதினால் அறிவு வளர்கிறது என்று நாம் எண்ணுவது உண்டு. அது பொருந்தாது. கல்வி கற்பதினால் அறிவு வளர்வதில்லை, அறியாமை தேய்கின்றது. அறியாமை தேய தேய அறிவு விளக்க முறுகின்றது. மணலை எடுக்க நீர் வெளிப்படுகின்றது. நீரை மணல் மறைத்திருக்கின்றது. மறைத்திருக்கும் மணலை எடுத்தால் நீர் கிடைக்கின்றது. அங்கு நீர் புதிதாக வரவில்லை, அங்கு எப்போதும் இருந்ததுதான். ஆனால் அதை மணல் மறைத்தது. மணல் எடுக்கப்பட்டவுடன் நீர் இனிது கிடைக்கிறது. எத்தனைக்கு எத்தனை மணலை எடுக்கின்றோமோ அத்தனைக்கு அத்தனை நீர் கிடைக்கின்றது. இதனையே தெய்வ புலவர் திருவள்ளுவர் தான் இயற்றிய திருக்குறளாகிய தமிழ் வேதத்தில், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்கிறார். இதனை மனதில் புரிந்து கொண்டு நம் ஆரம்ப பாடமாகிய சரளி வரிசைகளை பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி பயிற்சி செய்யும் பொழுது இந்த எழுத்துக்களை அகாரம், உகாரம், இகாரம், ஏகாரம், ஓம்காரம் என்ற எழுத்து வடிவுகளில் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நாம் இந்த சுரங்களை ஆரம்பத்தில் பாடும்போது சுரத்தினுடைய பெயரை உச்சரித்து பாடியிருப்போம். மீண்டும் நான் அதை நினைவுபடுத்துகிறேன். சரி க ம ப த நீ ச இப்படி பாடியிருப்போம். இப்பொழுது இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது அகார உகார சாதகம் என்று இசை சார்ந்த வார்த்தைகளில் நாம் சொல்

இப்படி பாடும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் உச்சரித்து பாடும் பொழுது இந்த நாதம் வெளிப்படும். இதற்கு இம்காரம் என்று ஒரு எழுத்தில் நாம் பயிற்சி செய்வோம்.

இதனை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தனது கவிதைகளில் கேட்கும் ஒலிகளெல்லாம் நின்றன் கீதம் இசைக்குதடி நந்தலாலா என்கிறார். நாம் இந்த இசை பயிற்சியை, அதாவது ஆரம்ப பாடங்களை நிறைவு செய்தவுடன் முதலில் நாம் பாடும் பதங்கள், வார்த்தைகள் கீதம். இந்த கீதத்தில் ஸ்ரீ கண நாதா சிந்தூர வர்ணா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதலில் நாம் அந்த சுரத்தை பாடுவோம்.

என்று மலகரி ராகத்தில் பாடுவோம். இந்த ஸ்வரம் ஏன் பாட வேண்டுமென்றால், இசைக்கருவிகளில் வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்த முடியாது, ஸ்வரங்களைத்தான் இசைக்க முடியும். அப்படி அந்த ஸ்வரங்களை இசைக்கும் பொழுது இந்த வார்த்தை வெளிப்படுவது போல் நமக்கு தோன்றும். இப்பொழுது வார்த்தைகளை பாடுகிறேன். ஸ்ரீ

0: இதனுடைய விரிவுகளை தொடர்ந்து வரும் அடுத்த தொடர்களில் நாம் மீண்டும் விரிவாக சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரையினை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: நேரம் 8:40. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இப்படி அமரும்
1: மன்னா, தாங்கள் ஏதோ குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பது போல் தோன்றுகிறது. என்னவென்று கூறினால் என்னால் இயன்ற வழியை கூறுவேன் அல்லவா?
2: குழப்பத்தை தீர்க்க.
1: ஆம் மன்னா.
2: அதுவும் நீர்.
1: ஆமாம் மன்னா.
2: வழக்கமாக குழம்பி இருக்கும் குட்டையை மேலும் குழப்பி அந்த குட்டைக்குள் என்னை தள்ளி விடுவதுதானே உமது வழக்கமான வேலை. அதைத்தானே செய்ய போகிறீர்.
1: என்ன மன்னா இப்படி கூறிவிட்டீர்கள்? இப்படித்தான் என்னை பற்றி தாங்கள் கருதி இருக்கிறீர்களா? நான் தங்களுக்கு நல்ல யோசனைகளை கூறி குழப்பத்தை தீர்த்தது கிடையாதா?
2: அதையும் பார்ப்போம். இளவரசன் தம்பி சந்திரசேனன் அவனுக்கு ஒரு ஐபோன் வாங்கி தரும்படி கூறினான். ராஜகுருவோ இப்போது வாங்கி தர வேண்டாம், அது அவனை கெடுத்து விடும் என்று என்னை அறிவுறுத்துகிறார். அதுதான் போன் வாங்கி கொடுக்கவா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறேன்.
1: ஓஹோ, இதுதான் தங்களது குழப்பத்திற்கு காரணமா? இதற்கு நான் ஒரு கதை கூறுகிறேன். அதை கேட்டுவிட்டு தாங்கள் இதை வாங்கி கொடுப்பதா வேண்டாமா என்று தீர்மானியுங்கள்.
2: தீர்வை கூறும் என்றால் கதை சொல்ல போகிறீரா?
1: மன்னா, முதலில் இந்த மந்திரி சொல்வதை கேளுங்கள். மன்னா, உலகின் மிக பிரபலமான ஒரு கால்பந்தாட்ட வீரர். இவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். இவரது மகனை ஜூனியர் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். ஏன் ஜூனியரை சமூக ஊடகத்தில் அறிமுகப்படுத்தவில்லை என்று நிருபர்கள் கேட்டதற்கு
2: அதற்கு அவர் என்ன கூறினார்?
1: அதற்கு அவர், எனது மகன் ஜூனியர் மிக சிறிய வயதில் எனக்கு தெரியாமல் இன்ஸ்டாவில் ஒரு கணக்கு தொடங்கி இருக்கிறார். அதில் 1 மணி நேரத்தில் அவனை 1 மில்லியன் பேர் பின்தொடர்ந்து இருக்கிறார்கள்.
2: அப்படியா? இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? பிரபலமான கால்பந்தாட்ட வீரரின் மகன் என்பதால் அவரை பலரும் உடனே பின்தொடர்ந்து இருப்பார்கள்.
1: ஆனால் மன்னா, இதை அறிந்ததும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த அக்கவுண்டை அகற்றிவிட்டு மொபைலை மகனிடம் அது முதல் பயன்படுத்த கொடுக்கவில்லையாம்.
2: அப்படியா? ஏன் அப்படி செய்தார்? என்ன காரணம்?
1: இதே கேள்வியைத்தான் நிருபர்களும் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் கூறியிருக்கிறார், எதுவும் உழைக்காமல் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் கிடைத்தால் அதை பற்றிய மதிப்பு நமது குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. அவன் உழைத்து கஷ்டப்பட்டு பிரபலமாகிய பின்னர் அவனுக்கென ரசிகர்கள் உருவாகி அவரை பின்தொடர்ந்தால் நல்லது. இல்லை என்றால் அவன் சிறு வயதிலேயே தொழில்நுட்ப போதைக்கு அடிமையாக விடுவான். என் மகன் டெக்னாலஜி அடிக்ட் ஆவதை நான் விரும்பவில்லை. முதலில் அவன் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளட்டும், நண்பர்களுடன் பேசட்டும், வெட்ட வெளியில் கால்பந்து விளையாடட்டும். இப்போது அவனுக்கு 14 வயதாகிறது. இப்போது கூட அவனுக்கு தனியாக மொபைல் போன் இல்லை என்று கூறியிருக்கிறார். 18 வயதிற்கு பிறகு மொபைல் போன் வாங்கி கொடுக்கலாம் என்று யோசனையில் இருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார்.
2: உலகின் பிரபலமான வீரராக இருந்தும் கூட அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் அதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு விலை உயர்ந்த ஐபோனை தன் மகனுக்கு வாங்கி கொடுத்திருக்கலாம்.
1: ஆம், உண்மைதான் மன்னா. அந்த மிக பிரபலமான வசதி படைத்த மனிதரே இவ்வாறு யோசிக்கும் போது டீனேஜ் குழந்தைகளின்

0: பெற்றோர் யோசிக்க வேண்டிய தருணம். அடுத்த வீட்டு குழந்தை மொபைல் போன் வைத்திருக்கிறது என்று கடனை வாங்கியாவது தன் குழந்தைக்கு மொபைல் போனை வாங்கி கொடுக்கும் பெற்றோர் யோசிக்க வேண்டும். இவர் மிக சிறந்த முன்னுதாரணமாக பெற்றோர்களுக்கு திகழ்கிறார். மன்னா
1: மந்திரியார், அந்த பிரபலமான கால்பந்து வீரர் யார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறேன். யார் அவர்?
0: அவர் வேறு யாரும் இல்லை மன்னா, உலகின் தலைசிறந்த கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவரான போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் அந்த பிரபலம்.
1: ஆஹா ஆஹா, அவரே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்றால் மற்ற பெற்றோர்கள் இவரை பின்பற்ற வேண்டும். செய்தால் அவர்களுக்கும் நல்லது, அவர்களது குழந்தைகளுக்கும் நல்லது.
0: மன்னா, நமது அரசவை வேலைகளுக்கு பயன்படுத்தும் மொபைல் போன் பழையதாகிவிட்டது. புதிதாக ஒரு மொபைல் போன் கிடைத்தால் நன்றாக இருக்கும்.
1: புதிய மொபைல் போன் தானே, வாங்கி கொடுத்து விடுவோம். அப்படியே அந்த பழைய நம்பரை மாற்றிவிட வேண்டும். புது சிம் வாங்கி புதிய நம்பருக்கு மாற வேண்டும்.
0: புதிய நம்பரா? எதற்கு மன்னா?
1: அண்டை நாட்டு மன்னன் வீரப்பாகு அடிக்கடி போன் செய்து படையெடுத்து வருவேன், போருக்கு வா போருக்கு வா என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறான். நம்பரை மாற்றிவிட்டால் அவனது மிரட்டலில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அல்லவா?
0: ஐயோ, மன்னருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம். தாங்கள் மிரட்டலில் இருந்து தப்பித்து விடுவீர்கள் மன்னா, ஆனால் போரில் மாட்டிக்கொள்வோமே மன்னா.
1: ஆஹா, நான் இந்த ஆங்கிலில் இருந்து யோசிக்கவில்லையே.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரில் இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் வீடு, அதுதான் அந்த கிராமத்திலேயே பெரிய வீடு. ஒரு நாள் ஒரு திருடன் அந்த கிராமத்துக்கு வந்தான், சுற்றி பார்த்தான். அந்த பண்ணையார் வீடு கண்ணில் பட்டுது. இன்றைக்கு ராத்திரி இந்த வீட்டில் தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிக்கிட்டான். ஏன்னா அதுதான் அந்த கிராமத்திலே கொஞ்சம் பெரிய வீடு, அங்கே தான் அவன் எதிர்பார்க்குறது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுடைய முடிவு. நடு ராத்திரி அவன் மெதுவாக சுவர் ஏறி குதித்து அந்த பெரிய வீட்டுக்குள்ளே புகுந்தான். அங்கே போய் பார்த்தா முக்கியமான இடங்கள்லாம் காவலுக்கு ஆள் நின்றுட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில். சரி, இந்த வீட்டில் நம்மால் திருட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மெதுவாக வந்த வழியிலேயே திரும்பி வந்தான். அந்த சமயத்தில் காலில் ஏதோ தட்டுப்பட்டுது. என்னது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய வெங்காய மூட்டை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. சரி, வந்ததுக்கு வெறுங்கையோடு திரும்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த ஒரு பெரிய பை நிறைய அதை அள்ளி போட்டுக்கிட்டான். வெங்காயத்தை போட்டுக்கிட்டு புறப்படுற சமயத்தில் கப்புன்னு கழுத்தில் ஒரு கை வந்து விழுந்தது. ஆள் மாட்டிக்கிட்டான், அதாவது காவலாளிகள் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த திருடனை பண்ணையார் முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்தினாங்க. ஐயா, இந்த ஆள் ராத்திரி நம்ம வீட்டில் திருடுறதுக்காக வந்தான், வெங்காயத்தை அள்ளிக்கிட்டு புறப்படுறப்போ மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க. அவர் பார்த்தார், என்னப்பா இவங்க சொல்கிறது உண்மைதானான்னு கேட்டார். ஆமான்னு ஒத்துக்கிட்டான் அந்த ஆள். பண்ணையார் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணார், அப்புறமா தீர்ப்பு வழங்கினார். இதை பாருப்பா, நீ வந்து இங்கே திருட வந்தது குற்றம், அதுக்காக நீ 100 ரூபாய் அபராதம் செலுத்தணும், அல்லது 100 கசையடிகள் வாங்கணும். அதுவும் இல்லைன்னா நீயே திருடின அவ்வளவு வெங்காயத்தையும் பச்சையாக என் கண் முன்னாடியே சாப்பிட்டுணும். இதில் எந்த தண்டனையை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீயே யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதாவது இவனே வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியது, 100 ரூபா பணம் கட்டுறியா, இல்லது சாட்டை அடி வாங்குறியா, அல்லது வெங்காயத்தை சாப்பிட்றியா, இதுதான் அவர் கொடுத்தது, நீயே முடிவு பண்ணி சொல்லுன்னு விட்டார். திருடன் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்தான். அவனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சுலபமாக தெரிஞ்சது இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுட்றேன்ட்டான். ஐயா, நான் வந்து இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுட்றேன், அதுதான் எனக்கு கொஞ்சம் சுலபமாக தெரியுதுன்னா சரின்னு விட்டார் பண்ணையார். அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினாங்க. ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வாய் எரிய ஆரம்பிச்சுட்டுது, கண்ணு ரெண்டும் செவந்து போச்சு, கண்ணிலேருந்து தார தாரையாக கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது. ஒரே எரிச்சல், அவனால் தாக்கு பிடிக்க முடியல, வெங்காயம் பாதி கூட தீரல. பார்த்தான், சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டான். ஐயா, என்னை மன்னிச்சுக்கோங்க, இது என்னால் முடியாது போல இருக்கு, பேசாமல் எனக்கு 100 சாட்டை அடியே கொடுத்துருங்க அப்படின்னா. அவரும் சரின்னார். சாட்டை அடி விழ ஆரம்பிச்சுது. அதுவும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது, ஒரு 60 அடிகள் விழுற வரைக்கும் தாங்கினான். அதுக்கு மேலே அவனால் முடியல, தாக்கு பிடிக்க முடியல. ஐயா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மறுபடியும் பண்ணையார் காலில் விழுந்தான். ஐயா, இதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது போல இருக்கு, பேசாமல் 100 ரூபா அபராதமே கட்டிவிட்றேன் அப்படின்னான். அதே மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போனான். இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதையை உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறார். எதுக்காக அவர் எடுத்து சொல்கிறார்?

0: சொல்கிறார்னா இந்த முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக. வாழ்க்கையில் முடிவெடுக்கிற திறன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை அமையும். எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் சரி, இந்த முடிவெடுக்கிற திறன் சரியாக இல்லைன்னா வாழ்க்கையில் பல சறுக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நாம் முடிவுகள் எடுத்தால் அந்த முடிவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம் பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்குமே அப்படிங்கிற பயத்தினால முடிவெடுக்கிற அதிகாரத்தை பல சமயங்களில் நாம் மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்றோம். நாமே முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எங்கள் வீட்டில் என் மனைவி முடிவு எடுக்க விட்டுருவேன், பெரிய பிரச்சனைகள்லாம் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னார். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி, சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எதுங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த வீட்டு வருமானத்தை பெருக்கிறது எப்படி, வீட்டு செலவை சரி கட்டுறது எப்படி, வீட்டு செலவுக்கு வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறது எப்படி, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், என் மனைவிக்கிட்ட முடிவெடுக்கிற விஷயத்தை விட்டுருவேன்னார். பெரிய பிரச்சனை தான் நான் எடுத்துக்குவேன்னார். அப்படின்னா பெரிய பிரச்சனைன்னா எது சார் அப்படின்னு கேட்டேன். அது என்னென்னா, இந்த உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துறது எப்படி, 21ஆம் நூற்றாண்டில் என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உலகம், இதெல்லாம் தான், இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னார். பாருங்கள், இது வந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிற வழி. அதனால் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயங்கப்படாது. அதே மாதிரி சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நிகழ்ச்சி நிர்வாக தென்றல். இது படத்தோட பேரு. பாடலை பாடியிருக்கிறாங்க மது பாலகிருஷ்ணன்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களிலிருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட்கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை இனி கேட்கலாம் ஆனந்த பூங்காற்று. நேரலை நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய தலைப்பு, பிரதிபலன் பார்த்துதான் உதவி செய்கிறோமா? நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கும் பலன் உண்டு அப்படின்னு நினச்சி தான் நம்ம உதவி செய்கிறோமா? இல்லை, நான் உதவி செய்கிறதுல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, எனக்கு மனசில் தோணுது நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் உதவி பண்ணுறீங்களா?

0: நிகழ்ச்சியில் பேச அழைக்கலாம் 0462-625-1132 மற்றொரு எண் 0462-625-1133 இந்த எண்களில் அழைத்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்க நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்
1: ஐயா. அம்மா காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூர்முடியோட இருந்து இறங்க பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
1: அம்மா, நம்ம வீட்டுக்கு முன்னால ஒரு செடியோ ஒரு மரமோ வைக்கிறோம்மா. அது நமக்கு பலன் தரும், எதிர்பார்ப்பு இருக்கனால தான் வைக்கிறோம்.
0: செடிக்கு சரி, நாம சுற்றி உள்ளவங்களுக்கு உதவி செய்யறத
1: சொல்றேன் சொல்றேம்மா. அதுக்கு செடிக்கே பாக்குறப்ப உதவி செய்யறப்ப பலன் இல்லாம எப்படிமா உதவி செய்ய முடியும்.
0: ஆனா பலன் பாக்குறதுல பலன் இல்லங்கறதுதான் முடிவு.
1: ஆனா அதுதான் சொல்றேன், ஆனா பலன் பாக்கணும், பலன் பார்க்காம செய்ய முடியாது. இப்ப நமக்கு அதனால என்ன பயன்?
0: பத்து பேர் இல்ல, பத்து பேருக்கு ஒருத்தர் இருந்தாலே பெரிய விஷயம். எதிர்பார்ப்பு தான் இருக்கும் எல்லாருக்குமே.
1: அந்த அளவுக்கு இல்ல, நிறைய வந்து இன்னும் செய்யணும், இது மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும் நாம நினைக்கிறோம். நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்.
2: தன்னால முடிந்த ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யணும். ஆறுதலான வார்த்தை சொல்வது கூட ஒரு உதவிதான். அப்புறம் உதவிங்கிற உன்னால் முடிந்ததை செய்ய தன்னம்பிக்கை நமக்கு வரும். ஒரு விட்டு கொடுத்தல் அந்த இது வரும்.
0: நீங்க பிரதிபலத்தினால்
2: செய்த உதவி சிறியதா இருந்தாலும் அது ஞானத்தில் மான பெரியது.
0: இல்ல, நீங்க வந்து எப்படி இருக்கிறீங்க? ஒரு உதவி செய்யறது அடுத்த யாரும் திரும்ப நம்மளுக்கு செய்யணும் நினைச்சுதான் செய்யறீங்களா? இல்ல,
2: அப்படி நினைக்க மாட்டேன். உடனே செஞ்சிருவேன், செய்யணும் தோணுன்னா உடனே செஞ்சிருவேன்.
0: இல்ல, அதுக்கு பலன் எதிர்பார்க்கறீங்களா அப்படிங்கறதுதான் கேக்குறேன்.
2: இல்ல, எதிர்பார்க்க மாட்டேன்.
0: இல்ல, அருமை. நன்றிமா.
2: நன்றி
0: நன்றி. அடுத்து ஒரு நேயர். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
3: குமரி மாவட்டம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, நன்மையில் செய்வது பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கீங்க. உண்மையை சொல்ல போனா, நம்ம எந்த விதமான பொருள் யாரு ஹெல்ப்போ உதவி பண்ணாலும் நிச்சயமா எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம எதிர்பார்த்தது நம்ம கிடைக்காதுன்னு தெரியும். அப்படி எதிர்பார்த்தாச்சேன்னா அந்த உண்மையிலேயே உதவி பண்ண முடியாது. எந்த விதமான பொருள் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்வதுதான் நல்ல பழக்கம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சாப்பாடு.
0: நன்றி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நேர்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. பிரதிபலன் பார்த்துதான் உதவி செய்கிறோமா? இன்னும் நேர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம். அதுக்கு முன்னால பாடல் வந்துட்டு இருக்கு, அபியும் நானும். இது படத்தோட பேரு

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: கேட்டு இருக்கீங்க ஆகாஷ் மணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. இன்றைக்கு பிரதிபலன் பார்த்து தான் உதவி செய்யறோமா அப்படின்னு தான் வந்து பேசிட்டு இருக்கோம். நேர்கள் அவங்களோட கருத்துக்களை அருமையா பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. நேர்களின் நினைவிற்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரலை நிகழ்ச்சியில் வரும் நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
4: வணக்கம். ஹலோ, அன்பு மகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்கள்.

0: ஐயர் விழுப்புரத்திலிருந்து பேசுறேம்மா.
1: எங்க இருந்து?
0: விழுப்புரம். விழுப்புரம்.
1: விழுப்புரத்துல இருந்து
0: ஐயர்.
1: ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: அதாவது நீங்க கேட்டிருக்கிற தலைப்பு வந்து திருந்தி உபகாரம் பாராமல் செய்யும் உதவியோமா?
1: ஆமா, பிரதிபலம் பார்த்துதான் நம்ம செய்யறோமா அல்லனா பாக்கலையா அப்படின்னு கேக்குறோம்.
0: அதாவது ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறோமா, அதாவது பிரதிபலன் பார்க்காம நாம வந்து அந்த உதவி செய்ய அவங்களுடைய மனப்பான்மையை பொறுத்துருமா?
1: சரி,
0: அந்த மனப்பான்மை எப்படின்னா, பிரதி உபகாரம் பார்த்து எது செய்வதும் உண்டு, பிரதிபலன் பார்க்காம செய்வதும் உண்டு. உண்டு. நம்முடைய பெரியவங்க எல்லாம் தர்மம் பிரதிபலன் பார்க்காமலே தர்மம் செஞ்சுக்கிறாங்க, எத்தனையோ கொடை கொடர்ந்து வாழ்ந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு அந்த கொடை கொடர் பிரதிபலம் பார்க்காம எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சிருக்காங்க.
1: கண்டிப்பா
0: அந்த மாதிரி இடத்துல வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பக்கம் தான் அது பண்றது தெரியுமா? ஏதோ வியாபாரம் கேட்கறான், இல்ல வந்து ஒரு பொண்ணுக்காகவோ பையனுக்காகவோ படிப்பு செலவு கேட்கறாங்க. அது என்ன பிரதிபலன் எதிர்பார்க்கறது தேவை இல்லையம்மா?
1: பாக்குறது சரியில்லைங்கிறீங்க நீங்க.
0: அதான் நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், என்னுடைய மனப்பக்குவம் உங்களுடைய மனப்பக்குவம் எப்படி தெரியாது. ஆக மொத்த பொண்ணுடைய மனப்பக்குவம் அப்பாவுடைய மனப்பக்குவம் ஒண்ணு அடிச்சு விட்டா
2: வாழ்க்கையில வந்து பிரதிபலனை எதிர்பார்த்துதான் உதவி செய்யணுமா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி
1: செய்யணும்.
2: மனிதனுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. நம்ம குழந்தைகள் வளர்ப்பாருக்கோம், பிறகு நம்ம வீட்டுல மரங்கள் செடி கொடிகள் வளர்க்கிறாங்கன்னா சரி,
1: உதவி செய்யறதுல எதிர்பார்க்கறோமா? அதான்,
2: ஆமா கண்டிப்பா உதவிங்கிறதும் அது ஒரு பலனை எதிர்பார்க்கறதுதான் செய்யலாம். நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு தானே செய்வோம்.
1: இல்ல வேண்ட, தெரியாதவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை வருமே.
2: அந்த நிலைமை வராது.
1: வரும், கண்டிப்பா வரும். இப்ப ஒரு பேருந்துல நீங்க ஏறுறீங்க, தெரியாதவங்க ஒரு லக்கேஜ் வந்து எடுக்க முடியாம இருக்கிறப்போ அதுக்கு நீங்க உதவி பண்றது அவங்க திரும்ப உங்களுக்கு எடுத்து தரணுங்கிறதுக்காக இல்ல.
2: மட்டும் இல்ல, அவங்க பேருந்துல வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கல வந்து ஒரு லக்கேஜ் நம்ம எடுத்து கொடுக்கோம்னா அதுக்கு அடுத்து அவங்க ஒரு நல்ல இணக்கமான பேசுவாங்க.
1: இல்ல அதுக்கு அடுத்து அவங்க அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போயிருவாங்க, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது.
2: இறங்கி போறாங்க வைக்காங்க, அது வேற. கொஞ்ச நேரமாவது ஒரு ஆறுதல
1: பேசுவாங்க கண்டிப்பா.
2: அப்ப அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வரதானே செய்யுது. இது வந்து வந்து அவங்க உதவி செய்தாங்களோ செய்யலையோ, ஒரு ஆறுதலா சரிங்க இந்த மாதிரி உதவி செஞ்சீங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு பேசிட்டு தான்
1: பேசுவாங்க கண்டிப்பா.
2: அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு தான். அது வந்து எல்லாத்துக்கும் நம்ம செய்யல பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சமாவது நம்மள்ட்ட ஒரு அக்கறையோட பேசுவாங்க. அந்த அக்கறை வந்து எதிர்பார்க்காமலேயே கிடைக்கக்கூடியது. அந்த அக்கறையும் நம்ம எதிர்பார்க்காம இருக்க, ஒருத்தவங்க வந்து நன்றி சொல்லலதான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க ஒண்ணுமே சொல்லலங்க இல்ல வந்து பாத்துருங்க, நம்ம ஏன்டா இந்த மாதிரி செஞ்சவங்க ஒரு என்ன வந்துடும். அதான் என்னுடைய கருத்து.
1: நன்றி நன்றி நன்றி. எதிர்பார்ப்பு இல்லாமல் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. ஒருவர் கேட்டு தருவது தானம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி தர்றதுக்கு நாம ஒரு உதவி செஞ்சோம், அவங்க நமக்கு திருப்பி ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம உதவி செய்யறோம்ல, அதுதான் அந்த உதவியிலே உயர்வானதுன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் வேற, ஆனால் பிரதிபலன் பார்த்து தான் உதவி செய்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம அலசிட்டுருக்கோம். பேசலாம் பாடலை தொடர்ந்து. பாடல் வந்துட்டு இருக்கு கானாபடத்துலேருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: உங்களுக்கு விருப்பமான பாடலை வழங்குறதுக்காக காலையிலே காத்துட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகா. இன்று காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை தர்றதுக்கு அதோட நிறைய பொது அறிவு கேள்விகளும் வச்சிருக்காங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறீங்க. பிரதிபலன் பார்த்து தான் உதவி செய்கிறோமா? எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நேர்கள் என்ன சொல்றாங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: இல்ல உடனே போறீங்க?
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஏழை உடனே சொல்ற காலை உடனே நீங்க சொல்றீங்க. ஏழை உடக்கம் தமிழ் சொல்லுங்க. சரிங்க, தலைப்பு வந்துடலாங்களா? ஹலோ, கேக்குதுங்களா?
0: யார் பேசுறீங்க சார்?
1: நான் தாங்க திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்துல சேரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: சரி, அதை வந்து பலன் எதிர்பார்த்து பயன்படலாமனு தலைப்பு தானுங்க அப்படிங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இல்ல, அதான் வந்து ஒருத்த உதவி பண்றது வந்து பண்ணித்தா வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த பலன்கள் வந்து எப்படி தெரியுங்களா? நான் பார்வை இரு கண்கள் இரண்டாவது பார்வை ஒன்றுதான் நினைக்கிறேங்க. சரிங்க, என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து பெற்றோர்ல இருக்கிறாங்க, கேக்குங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க. உங்க கருத்து
1: பெற்றோர்கள் வந்துங்க நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்வை இருக்குங்க, உதவி பண்ணுங்க, அத பலன் எதிர்பார்க்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த பார்வை கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு
0: சொல்றாங்க.
1: எதிர்பார்ப்பு இருக்குதாங்க, எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. ஆனா வந்து இன்னைக்கு இன்றைய என்ன சொல்லுங்க, இன்றைய மனித நியாயம் இல்லாம போகுது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: இன்னைக்கு முதல் முறையா அவங்க பேசுறதுனால பதட்டமா பேசுறாங்க. அதோட அவங்க எதிர்பார்ப்பு அதை வச்சேதான் வந்து பேசுறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, பிரதிபலன் பார்த்துதான் உதவி செய்கிறோமா அப்படின்னு. எதிர்பார்ப்பு வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும், இருக்கணும். ஆனா உதவி செய்யறதுல நமக்கு பிறர் மேல இருக்கணுமாங்கிறது தான் நம்ம க்வெஸ்சன். அடுத்து வரும் நேயர் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: அதாவது உதவிகள் வந்து கண்டிப்பா இந்த மனித அபிமானத்துல நம்ம செய்யறது.
0: சரி,
2: அதுக்கு வந்து நம்ம பிரதிபலனை எதிர்பார்த்து யாருமே செய்யறது கிடையாது.
0: சரி,
2: ஏன்னா எத்தனையோ நமக்கு முகம் தெரியாத நண்பர்களுக்கு கூட செய்யறோம்,
0: செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்,
2: சூழ்நிலை வரும். அப்ப நம்ம வந்து அவர் செய்வார்னு நினைச்சா நம்ம செய்ய போறோம்.
0: ஆமா,
2: அந்த மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பா வராது. இந்த பிரதிபலனை எதிர்பார்க்கிற விஷயம் எதுல வரும்னா, இந்த அன்பளிப்புகள் செய்யறாங்க தெரியுமா,
0: மொய் எழுதுறது.
2: இதுலதான் இந்த பிரச்சனைகள், நம்ம செய்யறோம் அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி அப்பதான் வரும். மத்தபடி உதவியும் போது அவசர உதவியா
0: இல்ல, அதுவுமே இருக்க வேண்டாங்கிறேன். நமக்கு அவங்க மேல என்ன நல்ல அபிப்பிராயம் இருக்கோ அதுக்கு நீங்க செய்யுங்க, செஞ்சா செய்யறாங்க செய்யலன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற மனநிலைதான் இருக்கணும்.
2: நம்ம செய்யலாம், ஆனா அந்த எதிர்பார்ப்புங்கிறது அந்த இடத்துல வருதுங்கிறது
0: வருது. ஆனா நமக்கு இயல்பாவே அது எல்லாருக்குமே வருதுன்னு சொல்றீங்க இல்லையா?
2: வருது, அதை தவிர்த்துதான் நல்லது. இருந்தாலும் அந்த அவசர உதவிகள், இந்த மாதிரி உதவிகளுக்கு யாருமே எதிர்பார்க்காதுங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி
2: நன்றிமா நன்றி
0: நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலிங்கம்மா சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
3: வாழ்த்துக்களம்மா. பிரதிபலன் பார்த்துதான் உதவி செய்கிறோமா, ஒரு அருமையான தலைப்பு. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே பிரதிபலனை பார்த்தாம ஒரு உதவி செய்யறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த உதவி வந்து ஒரு வியாபாரம் மாதிரி. இந்த ஒரு நலத்திட்டங்கள் சில பேர் கொடுக்கறாங்க, அந்த நலத்திட்டங்கள்
0: இல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார், கொஞ்சம் கேளுங்க. இப்போ உங்களை சுத்தி இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லுங்க. நீங்க நலத்திட்டம்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களை சுத்தி இருக்கவங்களை பத்தி நீங்க சொல்லுங்க.
3: அதாவது உதவிகள் வந்து பிரதிபலனை பார்க்காம செய்யணுமா? அந்த உதவி தான் ஒரு உண்மையான உதவி. அப்படிப்பட்ட உதவிகளை செய்யறதுக்கு நாம ஒரு மனசுல ஒரு உறுதி ஏற்கணும். அந்த மாதிரி ஒரு உறுதியுடன் நம்ம நடப்போம் என்று கூறி என்னுடைய ஒரே நெல்லு செயல்படுவது நிறைவு செய்யறமா, வாய்ப்பு அளித்தது நன்றியமா. நன்றி
0: நன்றி நன்றி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பிரதிபலன் பார்த்து தான் உதவி செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கோம். கொஞ்சம் பேர் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக வந்து பேசினாங்க. நாம் கேட்குறது என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க நமக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்ம செய்கிறோம் இல்லை, அந்த இடத்துல நம்ம மனநிலை அவங்களுக்கு உதவி செய்யணும் அவ்வளோதான், அதுக்கான பிரதிபலன் அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம நினைக்கக்கூடாது. செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நம்மளுக்கு தந்திருக்காங்க, அதை நாம் நிறைவேற்றணும், அந்த இடத்துல அதை மறக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அது ஒரு பக்குவமான மனநிலைன்னு சொல்லலாம். அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?

0: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
0: பிரதிபலன் பார்த்துட்டு உதவி செய்யறது உதவியே இருக்காதுமா.
1: சரி,
0: அது வந்து நம்ம எல்லாம் ஏதாவது நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அது ஆதாயத்தோட பாக்குற வேலைமா அந்த வேலையெல்லாம். பிரதிபலன் பார்க்காம உதவி செய்யணும் எப்பவுமே. நம்ம வெளியில யாராவது பசியோட வரவங்க அவங்க முகம் தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் தனி வெளியை கொடுக்கறது பிரதிபலன் பார்க்காம இருக்கும். அதே மாதிரி யாராவது இப்போ ஊருக்காரவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து இந்த சின்ன உதவியை செய்யுங்க அந்த உதவி செய்யுங்க இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த உதவியை செய்யலாம். நம்ம எதிர்பார்த்து செய்யறப்போ அது வந்து ஆதாயத்துக்கான இது இது ஆதாரமாக தான் மாறும். நம்ம எதிர்பார்க்காம செய்யும் போது அது இறைவன் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நன்மையை தருவார்.
1: நினைவிற்கு இன்று நண்பகல் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக குருதி கொடையாளர் தின சிறப்புரை வழங்குகிறார் கணேஷ் நாராயணன் அவர்கள். தொடர்ந்து இரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும். இன்று பிற்பகல் 2:15 மணித்திரைநாடு நிகழ்ச்சியில் மானாமதுரை பாரம்பரிய மண்பாண்ட தயாரிப்பு பற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்காக சொல்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்கலாம்.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறீங்க. பிரதிபலன் பார்த்து தான் உதவி செய்கிறோமா அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: சேலம் மாவட்டம் தொடசம்பட்டி சுதாகர் மேடம்.
0: சொல்லுங்க
1: மேடம். நம்ம உதவி செய்யறது வந்து தெரிஞ்சவங்களுக்கு செய்யறது வந்து எதிர்பார்ப்பு மேடம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு தெரியாதவங்களுக்கு செய்யறது தான் மேடம் ஒரு உதவி.
0: அது உதவியிலே உயர்ந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஆமா மேடம். நம்ம முகம்ப தெரியாதவங்களுக்கு உதவி செய்யறது தான் பெரிய உதவி. அது மாதிரி இப்ப நிறைய சிங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தாலும் பொதுநிலத்தை பார்த்தா கூட டக்குன்னு ஒரு கீழே விழுந்தா கூட ஒடியாந்து தூக்கி விடுற அளவுக்கு இந்த இந்த காலத்துல அந்த உதவிங்கிறது செய்யறாங்க மேடம்.
0: அப்படி இருக்குதா? நிறைய
1: இருக்கு மேடம். கண்டிப்பா இருக்குது.
0: இருக்கிற இடத்துல இருக்கு.
1: நிறைய பேர் வாழ முடியாது மேடம். நிறைய ஏழைகள் நிறைய கஷ்டப்படுறாங்க. அந்த உதவி அந்த அளவுக்கு செய்யறதுக்கு அந்த இந்த காலத்துல நிறைய உதவி செய்யறாங்க.
0: அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். காலை உணவு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். லைன் எடுத்துட்டீங்க.
0: சரி சொல்லுங்க.
2: சாப்பிட்டாச்சிங்களா?
0: இனிதா சார் சாப்பிடணும். நீங்க எங்க இருந்து யார் பேசுறீங்க?
2: வாரியங்காவல் NS கொளம்பினாதன்.
0: சொல்லுங்க.
2: இதுதான் வந்து எதுமே பிரதிபலன் பாராம வர்றது. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேனா? நீங்க சாப்பிட்டீங்களா? நான்
0: சாப்பிட்டேன்.
2: இதுதான் வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம கேட்கக்கூடியது. பிற விஷயத்துல யார் எந்த உதவி செஞ்சாலும் தெரியுமா? உங்களால எனக்கு ஒரு 50,000 ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னாதான் ஒரு 10,000 மாதிரி செய்வாங்க. ஒண்ணு. அடுத்து நீங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லா உழைச்சாதான் அவங்க வந்து ஒரு மணி நேரமா நம்ம கிட்ட வந்து உழைக்கிறது பார்ப்பாங்க. இப்படி காலங்கள் எல்லாமே அனைவருமே மனிதனா பிறந்தவங்க அனைவருமே சொல்லுவாங்க. ஆனா பிரதிபலன் எதிர்பார்க்கலன்னு யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டார்கள் என்பது குழந்தைங்க கருத்து. வாய்ப்பு. நன்றிமா.
0: நன்றி. நன்றி.
3: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் பிரதிபலன் பார்த்து தான் உதவி செய்கிறோமா அப்படின்னு நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். நேர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வரும் நேயர் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: அன்பு சசி நேயர்களுக்கு காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
4: நான் களக்காட்டுல இருந்து ராஜேந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
4: உண்மையிலே அருமையான தலைப்புமா. பிறருக்கு நமக்கு பலன் கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்யறது வந்து அது அந்த உதவி செய்யறதுல அர்த்தம் இல்லாம போயிடும்.
0: சரி.
4: பார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம டூ வீலர்ல ஒரு வழிய காட்டு வழியா போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வழியில நம்ம வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப ரிப்பேர் ஆயிடுச்சு நம்ம என்னடா பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் வந்து நமக்கு உதவி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த உதவி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆனா அந்த ஆளுக்கு வந்து நம்ம பிரதிபலமாக திருப்பி வந்து நம்ம செய்ய முடியாது. இதே கட்டத்துல நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இதே மாதிரி ஒரு ஆள் நடுத்தாட்டும் நம்ம அந்த உதவி செய்தோம்னு வச்சுக்காங்களேன். அவர் செஞ்ச உதவி நம்ம மூலமா அவருக்கு கிடைக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
4: நன்றி.

ஸ்ரீ, இன்னும் நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பிரதிபலன் பார்த்து தான் உதவி செய்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேர்களும் அழகாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் பெருகமல்ல இருந்து வேறு முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா. அடுத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க எனக்கு தெரியாதுமா. என்னுடைய மனசை பொறுத்து நான் எப்படின்னு சொன்னா எதையுமே எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறே கிடையாதுமா.
0: சரி,
1: நீங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை ஜேம்ஸ் வந்து பஸ் வந்து இறங்கினேன், லேடிஸ் ரெண்டு பேரும் வந்து இறங்கினாங்க. அவங்களுக்கு அடுத்த பஸ் வந்து இங்கிருந்து சித்திர பஸ் ஸ்டாண்டுக்கு வரும், அவங்க மதுரை போறா இருந்தா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு
0: போகணும்.
1: நான் புதுசா இருக்காங்க கூட்டிட்டு போய் அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எது பஸ் ஏற்றி வந்தமா, அது நமக்கு ஏதோ உதவி சேவை நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. மனசு திருப்திக்கா நம்ம செய்யக்கூடாது உதவி. அதே போல கல்யாணத்துக்கு முதலுக்கு போய் 200-300 நம்ம வச்சாலும் சொல்லிட்டு நாளைக்கு திருப்பி நினைச்சா கிடையாதுமா, அது அன்பளிப்பாக நான் கொடுக்குறேன். அதே எங்க பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி பொழியெல்லாம் நான் வாங்க கிடையாதுமா. எதுமே ஏன்னா நான் செய்யறது வந்துட்டு ஒரு அன்பளிப்பா நினைச்சிட்டு நான் செய்யறது, அதை திருப்பி வரஞ்சு எதிர்பார்த்து செய்யறது கிடையாதுமா.
0: நன்றி சார், நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: உங்களுடைய கருத்தை வந்து அதுக்காக அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. நம்ம சொல்கிறோம் இப்படி, ஆனால் நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம சில நேரங்கள் உதவிலாம் செய்கிறோங்கிறதும் யதார்த்தமாக ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்து ஒரு நேயர் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: லால்குடியிலேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன்.
0: எங்கேருந்து?
2: திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன்.
0: சொல்லுங்கள் சார்.
2: அருமையாக கேட்டிருக்கீங்கம்மா. அந்த தலைப்பு இன்னொரு முறை எனக்கு.
0: பிரதிபலன் பார்த்து தான் உதவி செய்கிறோமா
2: அப்படின்னு கேட்டிருக்கீங்க. செய்கிறோமானா அது பன்மையாயிருது அப்படிலாம் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் அமைஞ்சிருது.
0: ஆமா,
2: செய்கிறோம் அப்படிங்கறதுதான் மனநிலைக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியும்.
0: சரி,
2: அது யார் யார் செய்யறாங்கன்னு அடுத்த கேள்வி வரும். யார் செய்வாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். இப்ப அன்னை தெரசா நம்ம நிலைநிறுத்தி பார்த்தோம்னா அவங்க பயன் கருதி செஞ்சாங்களா?
0: இல்ல,
2: அதான் அதுதான். அப்ப இப்ப யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் செய்வாங்கன்னா எல்லாரும் பயன் கருதிதான் செய்வாங்க. சில பேர் மட்டும்தான் பயன் கருதாம செய்வாங்க.
0: சரி,
2: நீங்க கேட்ட கேள்விக்கு 3 அதிகாரத்துல வள்ளுவன் வெளிப்படுத்த வழி அதுக்கு விளக்கம் சொல்றாரு, நிறைய விளக்கங்கள் சொல்றாரு. ஒப்புரவு அறிதல்னு ஒரு அதிகாரம் போடுறாரு, 22 அதிகாரம். ஈகைன்னு ஒரு அதிகாரம் போட்டுக்கிறாரு. இதை தாண்டி செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் போட்டுக்கிறாரு. அப்போ சராசரி மனிதன் ஒப்புரவாளனாகவும் இருக்கணும், ஈகை தன்மை உடையும்னு இருக்கணும். ஒப்புரவாளன் என்னன்னா நம்ம வந்து பிரதிபலன் எதிர்பார்த்து செஞ்சு செஞ்சு அந்த புகழை தன் வாழ்நாளிலே தேடிக்கணும், அது தவறில்லை. அப்பதான் பிறரும் செய்யறதுக்கு முயற்சி பெறுவாங்க.
0: நம்ம ஒரு இலக்கணமா இருக்கணும்ங்கறீங்க.
2: ஆமா, நாமளும் அந்த மாதிரி செய்யணும். இப்ப செஞ்சிட்டோம்னா பிரதிபலன் எழுதிட்டப்பா, நான் அந்த பையனுக்கு போற வழியில ஏதோ பண்ணப்பா, ஆண்டவன் எனக்கு இதை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் செய்வான். இவனுக்கு பேர் ஒப்புரவாளர் இருக்கணும்னு சொல்றாரு வள்ளுவர். ஈகை சொல்றாரு, நீ செஞ்சிடு, யார்ட்டையும் சொல்லிடாத, அது உனக்கு மறுமை பயனுக்கு தகும் அப்படின்னு வள்ளுவன் சொல்றாரு. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின்னு போடுறாரு. யாருக்கு? பணம் மிகுதியா இருக்கிறவனுக்கு. அவன் தான் என்ன பண்ணணும், நான் யாருக்கும் செய்யறதுக்கு இல்லாம பிரதிபலன் பார்க்காம வரவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த வேலையை யார் செய்யணும்னா உள்ளூர்ல ஒரு அழகான ஒரு பழமரம், பழம் பழுத்த ஒரு மரம் இருந்துச்சு சொன்னாக்க அது கனியை கொடுத்துட்டே இருக்கும், அது எந்த பிரமையும் எதிர்பார்க்காது அப்படிங்கிறாரு. அதனால இது ஒரு அற்புதமான தலைப்பு. இனிமேலாவது இந்த நிகழ்ச்சி கேட்கறவங்க நம்ம யாருக்காவது உதவி செய்யணும், ஒப்புரவலான்னா மாறணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை நீங்க எங்களுக்கு உணர்த்துறீங்க. அதே மாதிரி ஈகையாளனும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் இது மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்காம செஞ்சா அது நம்ம வாழ்நாள்ல சேர்த்து வைக்கிற, நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற
0: புண்ணியமான
2: வரம் அறம் அப்படிங்கறத அவங்க கருதணும். இதன் அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை புரிஞ்சு செயல்பட்டோம்னா சிறப்பா இருக்கும். நல்லது ஒரு தலைப்பு கொடுத்ததுக்கு வணக்கம் சொல்லி வேலை பெற்றுக்கிற வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. இன்னும் நேயர் என்ன சொல்றாங்க கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம். சத்தியமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். வாங்க, சாப்பாடு ரெடி ஆகி சாப்பிடலாம்.
0: வந்துடலாம், நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துடலாம் சாப்பிடறதுக்கு. மத்தியானம் சாப்பிட அங்க வந்துடலாம்.
3: வாங்க, மட்டன்.
0: சரி, சொல்லுங்க.
3: நான் ஆர்வமத்துல சாந்தி பேசுறேன்.
0: சொல்லணுமா? சொல்லுங்க.
3: சரி, நான் சொல்றேன். எனக்கு வந்து என் பையன் வந்து சின்ன பையனா இருந்தா பாத்துக்கோங்க.
0: சரி,
3: ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா ரொம்ப அழுச்சுது, ஐயோ அந்த பையன் கீழே வந்து அவங்க ஆஸ்பத்திரி குடிச்சிருந்தாங்க. ரத்தம் பூரம் போயிட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு ரத்தங்களுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு
0: அழுதாங்க.
3: அப்ப நான் என் பிள்ளைய எடுத்து வச்சிருங்க, வேணாம் நான் வேணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால என் ரத்தமும் அந்த பையன் என் ரத்தமும் மேட்டா

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க நேரலையில கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காத்திருக்காங்க கபில் தேவ்.

0: இருக்குது. என் பையனை எடுக்க முடியாம ரொம்ப சங்கடப்பட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. நான் ரத்தம் குடுத்து
1: வந்தேன்,
0: அவங்க குடுத்துலாம் ஒண்ணுமே வேண்டாமா, நீங்க யாரோ நான் யாரோ, எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க உங்க பிள்ளைய காப்பாற்றியாச்சு, நீங்க போங்க அப்படின்னு சந்தோஷமா வெளியே வந்து.
1: உலக ரத்த தான தினத்துல அதையும் நீங்க இந்த இடத்துல நினைவுபடுத்திருக்கீங்க.
0: அப்படியா, நினைக்கவும்
1: தலைப்பும் அப்படியே அமைஞ்சிருச்சு இன்னைக்கு இயற்கையாவே. நீங்களும் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பேசும்போது அந்த யதார்த்தமாக பேசுறது, மனசில் எதுவும் இல்லாமல் அந்த என்ன நடந்ததோ அதை உங்கள் மொழியில் சொல்றது கேட்குற எங்களுக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசினது. நன்றிமா.
0: நன்றிமா.
1: நன்றி நன்றி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நம்ம நேர்கள் நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம் பாடலை தொடர்ந்து இருவர். இது படத்தோட பேரு. சந்தியா பாடியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் இசையில.

ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. உதவி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பெரிய பின்னணி என்ன அப்படின்னா, பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம செய்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்வோம், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. நம்மளை அறியாமலே ஒரு சூழ்நிலை நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும்போது அதை நம்ம சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னா பிரதிபலன் கிடைக்கும், அது வாழ்க்கையோட சுழற்சி. ஆனால் இது கிடைக்கும் அப்படின்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த உதவியோட உயர்வு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு அழகான பாடலை வழங்க காத்திருக்காங்க கார்த்திகா. நிகழ்ச்சியின் நிறைவாக சண்டைக்கோழி, இது படத்தோட பேர்.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது ஆனந்த பூங்காற்று. இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர்தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

திடீங்க படைகளப்பும் ஆகாஷ்வாணி தொடர் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 10:03 11 வரைக்கும் ஜாலிக்கு ரசிக்க போறீங்க மனம் விரும்புதே. மக்களை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை நீங்கள் நேரலையாக கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்கள் 0462216113 0462216113. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர்கள் நான் கேட்கக்கூடிய சில கேள்விக்கான பதிலையும் சொல்ல போகிறாங்க. அதாவது நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சில பொது அறிவு கேள்வி பதில்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சி வந்து போக போகுது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களும் இந்த

0: விஷயம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சுபமான ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேர் இப்போ தான் கண்மொழிச்சு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பயணத்தில் இருக்கலாம், நிறைய பேர் அப்படியே சுள்ளு நடிக்கிறவே இல்லை. எங்கள் அப்பா போக கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலாம், கொஞ்சம் நம்ம எஃப்எம் டியூன் பண்ணுவோமே, நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் நேயர்கள் கேட்பாங்க, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு 102.6 டியூன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முதல் அன்பு நேயர் என்ன பாடல விரும்பி கேட்க போகிறாங்க, கேட்கலாமா உங்ககிட்டயே? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் உடையிலிருந்து பர்சனலாக பேசுகிறேன்.
0: பத்மா சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: எனக்கு ரோஜா படத்துல இருந்து சின்ன சின்ன ஆசை.
0: சின்ன சின்ன ஆசை பாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா?
1: ஆமா,
0: பிளே பண்ணிடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. உங்கள் விருப்பப்பால் உங்களுக்காக பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி இந்த இடத்துல நான் கேட்டுறேன். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் இலக்கியத்தில் கரிசல் இலக்கியத்தின் தந்தை, இலக்கிய உலகில் இப்படி ஒருத்தர் அழைக்கப்படுறார், யார் அந்த எழுத்தாளர்? பதிலோடு உங்கள் பாடலை கேட்கலாம். இப்போ பாடல் கேட்கலாம். உடையாம்பலி பத்மா, உங்களுடைய விருப்பத்தில் சின்ன சின்ன ஆசை.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி. பல்களை அலி அலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 10 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். மக்களே, இந்த நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சின்ன சின்ன ஆசை பாடலை கேட்டு ரசித்தோம் இல்லையா? அன்னைக்கு சின்ன சின்ன ஆசையாக இருந்தது எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய ஆசையாக மாறி போச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 80s kids 90s kids தாண்டி இப்போ ஜென்சி தலைமுறைகள் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களோட தான் நாமளும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய ரசனைகள் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையுமே வேறுபடும். அந்த விதத்தில் அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன பாடல விரும்பி கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படியே பேருந்து மேற்கூரையில உட்காந்து பேசுற மாதிரியா பேசுற அப்படி சொல்லுங்க. இங்கிலீஷ் என்ன பண்ண வேணும்?
3: ஓவியமணி ஓசை இங்கு கேட்கதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: கிளியோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சூப்பர் சூப்பர். சரி பட்டாபி சார், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கி ரா அப்படின்னு சொல்லக்கூடிய கி ராஜ நாராயணன். கோவில்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய இடைச்செவல் கிராமத்தை சேர்ந்தவர் தான் இவர். கரிசல் நில மக்களுடைய எளிய வாழ்க்கைய தன்னோட படைப்புகள்ல ரொம்ப தத்ரூபமா எழுதியதன் மூலமா தான் இவரை தமிழ் இலக்கியத்துல கரிசல் இலக்கிய தந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய படைப்புகள் இருந்தது. கோபல கிராமமாக இருக்கட்டும், கோபலபுரத்து மக்கள், கதவு, கரிசல் வட்டார, வழக்கு, அகராதி, இப்படி எல்லாமே அந்த மண்ணினுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இருக்குது. இவருடைய கோபலபுரத்து மக்கள் புதினத்திற்காக 1991 சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்கிறாரு. ஆக கி ராஜ நாராயணன் அவர் தான் கரிசல் இலக்கியத்தின் தந்தை. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி, தமிழுக்கு அமுதின்ற பேர் அப்படிங்கிற அந்த பாடலை எழுதிய அந்த கவிஞர் யார்? தமிழுக்கு அமுதென்று பேர். இப்போ பாடல் சென்னை பட்டாவி அவருடைய விருப்பத்தில் கோவில் மணி ஓசை.
4: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
5: பாஞ்சாலி பாஞ்சாலி.
6: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன

0: இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz 10:17 நிமிடத்தில் ரொம்ப ரொம்ப ஜெயலை கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி மக்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்டுட்ருக்கிறாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-5611-3 0462-5611-3 நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவருக்கு. இன்று காலை 11 அஞ்சல் பெட்டியன் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் கேட்கலாம். பகல் 12:10-12:50 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க பள்ளியில் செய்த பெரிய சேட்டை. சரி மகளே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பல கேட்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தென்காசி மேலாளத்திலிருந்து ஜெய்குமார் பேசுகிறேன் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். வாங்க அப்படியே ரெயின்போ ஸ்டாஃப் வந்துருச்சு, இறங்கிடலாம்.
1: ஆனாலுமே
0: பரபரப்பா எல்லாருமே போயாச்சு. ஒரு பக்கம் இருந்தா கூட விடுமுறை நாட்கள்ல மட்டுமே

0: வெயிலுக்கும் அதிகமா வரும் இல்லையான.
1: பதில் தெரியுமா?
0: பாரதிதாசன். ஆப்ஷனே இல்லாம அடிக்கிறீங்களே, சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க. மேலகரம் ஜெயக்குமார் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. தமிழுக்கு அமுது என்ற பேர் அப்படிங்கிற பாலை எழுதுனது யார் அப்படிங்கிறது என்னுடைய கேள்விக்கான பதில் பாரதிதாசன் அப்படின்னு சரியா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் தாயோட சிறப்பை போற்றும் விதமாக அமைந்துள்ள இந்த பாடல் வரிகள் தமிழுக்கும் அமுது என்ற பேர் அப்படிங்கிற இந்த பாடல் இன்ப தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்ச ஒரு பாடல். இந்த பாடலை எழுதுனது பாரதிதாசன். நிகழ்ச்சியில் இப்போ செவந்தி பூவோட வாசத்தை அப்படியே தூவி விட்டுடலாம். பாடல் விருப்பம் மேலகரம் ஜெயக்குமார்.

0: 23 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் 10:24 நிமிடத்தில் வரக்கூடிய அடுத்த அன்பனேயர் வணக்கம்.
1: நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா? அம்மா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எல்லாரும்
1: பொன்னாக்கோல இருந்து காரூர் கிருஷ்ணன் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?

0: எனக்கு மணிப்பூர் மாமியாமா. எங்க மாமியா? தூத்துக்குடி தான், மணிப்பூர் மாமியால இருந்து.
1: சரி.
0: ஆனந்தத்தின் காத்து தாளாட்டுதே, அலை பாயுதே உள்ளம் தேடுதே, ஆசை காதலிலே. அந்த பாட்டு
1: மலேசிய வாசுதேவன் தோத்து பெறுவாரு. அவருடைய மிமிக்ரியும் வாய்ஸ்ல எடுத்து பாட்டு பாடுற அப்படிக்கா இருக்கு ரிஷி கிருஷ்ணன் சார். சரி ஓகே, அடுத்து நேர்கான கேள்வி வந்து நான் அப்பதான் சொல்லாம விட்டுட்டேன், இப்ப கேக்குற சொல்றீங்களான்னு பாக்கலாம். மூன்று தேசிய விருதுகளை பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா கடந்த ஒரு உலக நாயகன். க்ளூவே வேண்டாம், சூப்பர் சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க.
0: கமலஹாசன் அவர்கள்
1: அவர்களே தான். நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள், சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. மூன்று தேசிய விருதுகளை பெற்ற முதல் தமிழ் நடிகர் உலக நாயகன் கமல்ஹாசன். மூன்றாம் பிறை நாயகன் இந்தியன், இந்த படங்களுக்காக அவர் வாங்கியிருக்கிறாரு. சினிமா துறையை இந்திய அரசினால் கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு உயர்ந்த விருதாக தான் இந்த தேசிய விருது பார்க்கப்படுது. இந்த அமைப்பினை 1967 இந்திய அரசு ஆரம்பித்தாங்க. இந்திய திரைப்படங்களில் குறிப்பிடக்கூடிய சில சிறந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கௌரவிக்கிறது தான் இதனுடைய அடிப்படையினே சொல்லலாம். தமிழ் திரைப்படங்கள், தமிழ் நட்சத்திரங்கள் சிலர் மட்டும்தான் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த தேசிய விருதை 3 வாங்கியிருக்கிறாரு. நாயகன், மூன்றாம் பிறை, இந்தியன், இந்த படங்களுக்காக. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்கான கேள்வி, குச்சிப்புடி நடனம் எந்த மாநிலத்தில் பிரபலமாக இருக்குது? இந்த மாநிலத்துக்குரிய பாரம்பரிய நடனம் அப்படின்னு கூட சொல்லலாம், குச்சிப்புடி நடனம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் காரக்குறிச்சி கிருஷ்ணன் அவருடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: 10:30 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்பதே. மகளே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிலைய நிகழ்ச்சிகளில் சில உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக குருதி கொடையாளர் தின சிறப்புரை கேட்கலாம். ஏ கணேஷ் நாராயணன் அவர்கள் கொடுக்குறாங்க. இரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும், அதை தொடர்ந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இரத்த தான தினம் இல்லையா? 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மானாமதுரை பாரம்பரிய மண்பாண்ட தயாரிப்பு பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேது மகளுங்கள். மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
1: வணக்கம். தேனிலிருந்து நீதிமோகன் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க. என்ன
1: பாட்டுங்களா?
0: நலமா இருக்கிறீங்க, சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்?
1: தருமி ஒத்தம் படத்துல இருந்து ஆகாய கங்கை.
0: ஆகாய கங்கை பாடலா? குச்சிப்புடி நடனம் எந்த மாநிலத்துல பிரபலமானது? எந்த மாநிலத்தோட பாரம்பரிய நடனம்னு சொல்ற அளவுக்கு?
1: ஆந்திர
0: பிரதேசம்.
1: குச்சிப்புடின்ற கிராமத்துல ஆரம்பிச்சது.
0: அருமை, அருமை. எக்ஸ்ட்ரா தகவல் நீங்க சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், சரியா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி சார். நீங்க விரும்பி கேட்ட பால் உங்களுக்காக அப்ளை பண்றேன். குச்சிப்புடி நடனம் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேச மாநிலத்தை சார்ந்த ஒரு பாரம்பரிய நடனம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய குச்சிப்புடி, அதாவது குலேசபுரம் அப்படிங்கிற இந்த கிராமத்தோட பெயரால தான் இது அழைக்கப்படுது. குச்சிப்புடி நடனத்துடைய சிறப்பம்சம்னு சொன்னாலே 8 முக்கிய பாரம்பரிய நடனம். இந்தியாவோட 8 முக்கிய பாரம்பரிய நடனங்கள்ல இதுவும் ஒன்று. நாடகம், இசை, நடனம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த குச்சிப்புடி நடனம் ஆடப்படுது. வேகமாக சொல்லக்கூடிய அசைவு, அழகாக கதை சொல்லக்கூடிய முறை, இது எல்லாமே இதனுடைய சிறப்பாக சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ சிறப்பான இந்த குச்சிப்புடி நடனம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடனம். ஆந்திர பிரதேச மாநிலத்தை சார்ந்த பாரம்பரிய நடனம். சரி மக்களே, அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி இந்த இடத்துல நான் கேட்டுடுறேன். ஆர்பிஐ, அப்பப்போ நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, ஆர்பிஐ ஆர்பிஐ அப்படின்ட்டு நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டதுண்டு. அந்த ஆர்பிஐனுடைய விரிவாக்கம் என்ன? ஆர்பிஐ இதனுடைய விரிவாக்கம் என்ன? நிகழ்ச்சியில் இப்போ பாடல் தேனி நீதிமோகன் அவருடைய விருப்பத்தில் கேட்டுட்டு வாங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி. இன்னைக்காக சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க, இல்லாட்டி இந்த நாள் எப்படி எல்லாம் நம்ம செய்யலாம், பொழுத போக்கலாம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நீங்க பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. எது எப்படியோ நாம என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சோமோ, ஆனா இந்த நாள் நம்மளை என்னெல்லாம் செய்ய காத்திருக்குதோ அப்படின்னு பலவித மனநிலைகள் இருந்தா கூட, இதயத்தை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரே டியூன் நம்ம பண்பலை 102.6 தான். இசை மட்டும்தான் இதயத்துக்கு வந்து எப்பவுமே ஆறுதலா இருக்கக்கூடியது. ஸோ அந்த விதத்தில் மனசுக்கு பிடிச்ச பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்ருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டியிலேருந்து காந்திமதி மேடம்.
2: ம், சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
3: பாட்டு வந்து அந்த தியாகமே தந்திரம் படத்துலேருந்து ரகிடா ரகிடா அந்த பாட்டு.
2: ரகிடா ரகிடா அந்த பாட்டு போட்டோன்னே எப்படி என்ன தோணும், என்ன மாதிரியான ஃபீல் வரும்?
3: யாருக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ சரி.

0: சரி, உங்கள் வீட்டு செல்ல குழந்தை வாண்டு இந்த பாட்டு போட்டு ஆடுவாங்கங்கிறதுக்காக கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம் மேடம், ஆமாம் மேடம்.
0: கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, RBI இதனுடைய விரிவாக்கம் என்ன?
1: ஆப்ஷன் கொடுங்க மேடம், முயற்சி பண்ணுறேன்.
0: ஆப்ஷன் கொடுக்கணுமா? சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிவிஷன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் ஏ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி. சூப்பர் சூப்பர். நன்றி மங்க, அந்திமதியமாக உங்களுடைய விருப்பப்பல உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். ஆர்பிஐனுடைய விரிவாக்கம் அதிக இடங்களில் நம்ம கேட்டிருந்தா கூட சட்டுன்னு நமக்கு ஞாபகம் வராமல் இருக்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 தொடங்கப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி, அதான் ஆர்பிஐ, இந்தியாவுடைய மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா. இது தேசிய நாணயமாக இருக்கக்கூடிய இந்திய ரூபாய் தொடர்பான பணவியல் கொள்கையை கட்டுப்படுத்துது. நாணயத்தை வெளியிடுறது, இந்தியாவில் பணவியல் நிலைத்தன்மையை பேணுவதில், அப்புறம் நாணயத்தை இயக்குறதுல நாட்டோட கடன் அமைப்பை பராமரித்தல், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய பங்காகவும் அதனுடைய பணியாகவும் இருக்குது. ஸோ ஆர்பிஐ அப்படின்னு சொன்னாலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.

இல்லையா? இது தேசிய நாணயமாக இருக்கக்கூடிய இந்திய ரூபாய் தொடர்பான பணவியல் கொள்கையை கட்டுப்படுத்துது. நாணயத்தை வெளியிடுறது, இந்தியாவில் பணவியல் நிலைத்தன்மையை பேணுவதில், அப்புறம் நாணயத்தை இயக்குறதுல நாட்டோட கடன் அமைப்பை பராமரித்தல், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய பங்காகவும் அதனுடைய பணியாகவும் இருக்குது. ஸோ ஆர்பிஐ அப்படின்னு சொன்னாலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லுவோம். சரி மக்களே, இப்போ பாடல் வந்து நம்ம கோவில்பட்டி காந்திமதி அவங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாம். ரெக்கிட்ட ரெக்கிட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கேன். அண்ட் அதோடு அடுத்து நேர்கான கேள்வி இந்த இடத்துல கேட்டுறேன். ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய விரிவாக்கம் என்ன?

0: வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
0: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி. வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர் வணக்கம்.
2: அன்பார்ந்த அறிவிப்பாளர் கார்த்திகா அம்மா அவர்களுக்கு மேல பாண்டவர் மங்கலம் பத்திரகாளியம்மன் கோவில் தெரு ஆறுமுகசாமியின் அன்பு கலந்த வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு இட்லி கடை படத்துல இருந்து எத்தனை சாமி அந்த பாடல் தாங்கம்மா.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, ஜிஎஸ்டி அதனுடைய விரிவாக்கம் என்ன?
2: ஏமா என் மக சொல்லி கொடுத்தா அது எனக்கு சரியா சொல்ல தெரிய மாட்டேச்சம்மா.
0: அச்சா
2: உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க, சரியா சொல்றீங்க.
3: உங்க
0: பேர் என்னமா? பவானி. சூப்பர் சூப்பர், சரியா சொல்லி இருக்கிறீங்க. அப்பாவுக்கும் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரெண்டு பேருக்குமே நிகழ்ச்சியில வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஜிஎஸ்டி அப்படிங்கறதுடைய விரிவாக்கம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இது இந்தியா முழுவதுமே July 1, 2017 அமல்படுத்தப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த மறைமுக வரி அப்படின்னே சொல்லலாம். நாம வாங்கக்கூடிய பொருட்கள் பெறக்கூடிய சேவைகளுக்கு இந்த வரி விதிக்கப்படுது. இது வாட் விஏடின்னு சொல்லக்கூடிய வாட் சேவை வரி மாதிரியான பல பழைய வரிகளை நீக்கிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு பொதுவான ஒரு வரி தான் இந்த ஜிஎஸ்டி. சூப்பவா அப்பாவும் பொண்ணும் பதில சொன்னாங்க. ஆனால் பாடல் எதுவும் அப்பா விருப்பத்தில் தான். இது முதல்ல நம்ம கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட அந்த நாயகன் நடிச்சிருந்தா கூட இது ஒரு வேறு விதமான ஒரு வெர்ஷன் சாங் தான். உங்களுக்காக இட்லி கடை படத்துலேருந்து பாடல விரும்பி கேட்டிருக்கக்கூடிய மேல பாண்டவர் மங்களம் ஆறுமுகசாமி விருப்ப பாடல் இதோ கேட்கலாமா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12 பத்திற்கு ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
0: ஹே

0: 10:52 ஆகாஷ்வாணி துணல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 106.6 MHz மனம் அருமதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான நேர சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: துள்ளாதவனும் துள்ளும் படத்திலிருந்து இன்னிசை பாடி வரும் இடம் காட்டுக்கு உருவம் இல்லை.
0: உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல வேணுமா, சித்ரா வாய்ஸ்ல வேணுமா? இந்த பாடல ரெண்டு பேர் பாடி இருக்கிறாங்க இல்லையா?
1: ஆமாங்க.
0: உன்னிகிருஷ்ணன் அவர் பாடின பாட்டா வேணுமா, இல்ல சித்ரா அம்மா பாடின பாட்டா வேணுமா? சரி, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, எதுனாலும் போட்டலாம். சரி, உங்களுக்கான கேள்வி, 23rd உலக கோப்பை கால்பந்து போட்டி இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எந்த நாடுகள்லாம் நடத்துதுன்னு ஏதாவது தெரியுமா? ஒரு நாடு நடத்துதா இல்ல ஒரு நாடு நடத்துதா இல்ல மூன்று நாடு நடத்துதா? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி வந்து 3. மூன்று நாடுகள். சரி, சூப்பர் சூப்பர், சரியாக சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள். உங்கள் விருப்ப பல்லவங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். ஆமாங்க, 23rd உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? கால்பந்து ரசிகர்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இந்த மூன்று நாடுகள் சேர்ந்து தான் இந்த போட்டியை நடத்துகிறாங்க. 1930 இருந்தே இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 4 ஒரு தடவை நடத்தப்பட்டு வருது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இணைஞ்சு நடத்தக்கூடிய இந்த 23rd உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கிட்டத்தட்ட 48 அணிகள் பங்கேற்கிறாங்களாம். அதிக அணிகள் களம் காணக்கூடிய ஒரு உலக போட்டி அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்குது இந்த 23rd உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. ஓகே மக்களே, நிகழ்ச்சி நிறைவு பாடல் முகவர் ஜோதி அவங்களுடைய விருப்பத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: மக்களே, இது வரைக்கும் மனமர்மதி நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாய் வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. இன்னும் சில நொடிகளை நாம கேட்க இருக்கிறோம். அஞ்சல் பெட்டி எண் 111, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல் இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

நேரம் 12 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 ஸ்நேகிதியே பள்ளியில் செய்த பெரிய சேட்டை பற்றி பேசியிருக்கிறீங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பாரத பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டம், 1:10 நலம்தானா, உலக குருதி கொடையாளர் திற சிறப்புரை வழங்குகிறார் ஏ கணேச நாராயணன் அவர்கள். தொடர்ந்து இரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 1:55 தொடர்ந்து நலம்தானா, காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குகிறார்.

அது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு மானாமதுரை பாரம்பரிய மட்பாண்ட தயாரிப்பு பற்றிய தகவல். மூன்று 2 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 4:2 பொதியை தும்பி, 5:2 அரும்பு மொழிகள், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 6:30 பர்மிங்காம் எட்ஜ் பாஸ்டனில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனை. எமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் லைவ் ஸ்ட்ரீமிங்ல மொபைல் ஆப்ல தொடர்ந்து கேட்கலாம். 7:00 திரையிசை, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த தினசரி நிலவரம், 7:32 உழவர் உலகம், கால்நடைகளில் விஷ ஜந்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சையியல் துறை மருத்துவர் வி ராஜேஷ் அவர்கள். 8:05 இளங்காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9:15 திரையிசை. ஒன்பது 30 இலக்கிய சாரல் ஊமைகளில் அகப்பொருளும் அழகுணர்வும், 10:00 சுகமான ராகங்கள் நேயர் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: நேரம் 12:12. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: நான் உங்கள் சசிகலா.
0: இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு தலைப்போட வந்திருக்கோம். எல்லாருக்குமே ஒரு ஞாபகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்புன்னு சொல்லலாம்.
1: பள்ளி நாட்கள் அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும், அதான் சேட்டை.
0: ஆமாம், அதாவது பள்ளியில் செய்த பெரிய சேட்டை என்ன அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை இங்கே கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1133 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. சொல்லுங்க சசி, நீங்கள் ஏதாவது சேட்டை அதிகமாக பண்ணி இன்னைக்கும் மறக்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா?
1: சேட்டை வந்து பண்றதில்ல, ஆனா சேட்டை செய்யறவங்கள பார்க்கும் போது அவங்க டீச்சர் கிட்ட அடி வாங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி சிலர் வந்து சாதாரணமா தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு அது பெரிய விஷயம் ஆயிரும்.
0: கண்டிப்பா
1: ஒன்னும் இல்ல, பக்கத்துல இருக்க சின்ன பிள்ளைய சின்ன சின்ன பசங்களா தானே இருப்பாங்க. இப்ப 5th ஸ்டாண்டர்ட்ல நான் ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம், சின்னதா கிள்ளி விட்டுருவாங்க, அந்த பையன் என்ன பண்ணும், அழும். அழுதோடனே டீச்சர் கிட்ட சொல்லும். டீச்சர் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க அம்மா அப்பா கூட்டுவாம்பாங்க. சின்னதா கிள்றதுதான் இப்படி பிரச்சனை ஆகும்.
0: தோழிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கேட்டுலாம்.
1: வணக்கம், லைன்ல வந்தாங்க, அவங்களும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சின்னதாக கிள்ளி விடுவாங்க இவ்வளோ, இது சாதாரண விஷயம்தான் நினைப்போம், ஆனால் அம்மா அப்பா கூட்டு வரும்போது தான் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதே தெரியும்.
0: விளையாட்டாக செஞ்சுருப்போம், அது வினையாயிருக்கும்.
1: இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பேச நீங்கள் அழைக்கலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் அழகான பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சுங்க. இதோ நேர் வந்துட்டாங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பெருமாள் கல்கண்டு படிச்சிருக்கோம்.
0: ஓ சரி சரி, ஓ புக்குள்ள வச்சு படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அது வேற கதை புக்கை படிச்சிருக்கீங்க.
2: சயின்ஸ் டீச்சர், ஞானம்பாள் டீச்சர், அவங்க நினைச்சுக்கிடுவாங்க பிள்ளைங்க
0: ஆர்வமா படிக்காங்களே அப்படின்னு, புக்கும் கையுமா தான் இருக்காங்கன்னு.
2: அவ பேரு விஜயாவா ஜெயாவான்னு மறந்து போச்சு, அவன் 4 புக்கு கொண்டு வருவா.
0: ஓ சரி, நீங்க இந்த வேலையதான் பாத்திருக்கீங்க, அப்ப புக்ல படிக்கிற மாதிரி
1: தனியார் இதழ வந்து நீங்க உள்ள வச்சு படிச்சிட்டு இருப்பீங்க.
2: எட்டி பாப்பா அது படிக்கிறது, அவளும் அதை படிப்பா.
0: ஓ சரி சரி, அதான்
1: கோமதி அம்மா தனியார் இதழ வந்து உள்ள வச்சிருப்பீங்க அப்படிதானே? பேரை சொல்லாம சொல்லுங்க.
2: பள்ளிக்கூடம் தானே சொன்னேன், பள்ளிக்கூடம் பேர் சொல்லலையே?
0: இல்ல இல்ல இல்ல,
1: புக்கோட பேரை சொல்லாதீங்க, தனியார் இதழ். சரியா,
0: நன்றி நன்றி.
2: மறந்துட்டேன், அந்த ஆர்வத்துல மறந்து,
1: அதனாலதான் நான் இடைநிறுத்தம் செய்தும் கூட நீங்க பேசிட்டே இருந்தீங்க.
2: அப்படியா, கரெக்ட், நீங்க மன்னிச்சுக்கோங்க.

0: என்னதுன்னாங்க
1: அவங்க இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணாங்க. அதாவது பேச ஆரம்பிக்கும் போது என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அப்படியே அவங்களை அறியாமலே பேசினாங்க.
2: வந்து அது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க.
1: ஆமா ஆமா. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்டலாம். திறந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: தவசி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ்பிபி சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பனிரெண்டு மணி 23 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதியை நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிநேகிதே நிகழ்ச்சியில் பள்ளியில் செய்த பெரிய சேட்டை பற்றி தான் நேர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தோணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல்ல ரொம்ப தான் சேட்டை பண்ணுவோம்.
1: அப்படியா? அப்படி என்ன சேட்டை பண்ணீங்க? பெரிய சேட்டையா?
2: விளையாடுறது, தொட்டு பிடிச்சி, மத்தியானம் ஆனா எல்லாரும் சாப்பிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போறதே கிடையாது, அங்கே உட்கார்ந்து விடுறது. வந்து தொட்டு பிடிச்சி விளையாடுனா அப்பங்க ஆறாம் கிளாஸ்ல இருந்து அங்க டெஸ்க் உண்டு.
1: சரிங்க.
2: அந்த டெஸ்க் நாங்கெல்லாம் 4-5 ஆறாம் கிளாஸ்ல அங்க போய் விளையாட போனா ஒருத்துக்கு ஒருத்தர் டெஸ்க பிடிச்சி தள்ளுனதுல எனக்கு சுண்டு விரல் அப்படியே நஞ்சுக்கு. இன்னும் அப்படியே இருக்கிறத தடம்.
1: சரி,
3: அதான் பெரிய சேட்டையா?
2: பெரிய
1: மறக்க முடியாத ஒரு தலும்பா ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம தோழிகள்லாம் ரொம்ப பெரிய சேட்டைக்காரங்களா இருந்திருக்காங்க.
3: ஆமா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பசங்க சண்டை போடுவாங்க, உங்க அம்மா அப்பா கூட்டுவான்னு சொல்லதுலதான் அது பெரிய, இந்த சைடு அம்மா அப்பா அந்த சைடு அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அது குடும்ப பிரச்சனை ஆயிரும்.
1: ஆமா,
3: பள்ளியில இதெல்லாம் நடந்திருக்கு. உங்களோட ஸ்கூல் லைஃப்லயும் ஒரு ஏதாவது உங்க ஸ்டூடெண்ட்,
1: அதாவது
3: இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்க கூட படிச்சவங்க கூட?
1: யாரும் இல்லை, நானே கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், மறுத்தடியில கூட போய் படிக்க மாறி மாறி படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க படிக்கிற சாக்குல அப்படியே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி மிஸ் கொஞ்சம் தள்ளி போனோன்னே நாங்க அப்ளப்பு வாங்க போயிருவோம், பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு இருப்போம். அதை பார்த்துட்டாங்க, வாயில என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்க எந்தீங்க அப்படின்னா, இது எப்ப எப்படி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப மாட்டிக்கிட்டோம்.
3: இல்ல, இன்னொன்னு என்ன அப்படின்னா படிக்க

0: சொல்லும் போது தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க, சேர்ந்து வச்சு நம்ம குடும்ப கதையை உட்காந்து
1: ஆமா
0: பேசிட்டு
1: ஆமா
0: இருப்போம்னு தனியாக வச்சுருப்பாங்க. கையில் குச்சி, மரத்தடியில் இருக்கும்போது கையில் குச்சி
1: குச்சி வச்சு.
0: எடுத்துக்கிறது, முன்னால் இருப்பாங்க, பின்ன அவங்களுக்கு பின்னால் குழியை தோண்டுவோம், அவங்களே வந்து அந்த குழியில் விழுற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் இல்லையா. தோழிகள் பேச அழைக்கலாம், அதற்கு முன்னால் நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்டலாமா?
1: கண்டிப்பா. வெடி திரைப்படத்துல இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

12:32 நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பள்ளியில் செய்த பெரிய சேட்டை என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். தோழிகளும் பேசிட்டு இருக்காங்க. நேகலை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442849864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய பள்ளி அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்கள். 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பாண்டியன் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. மனோ சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

நேர்களே, இன்று மதியம் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில மானாமதுரை மண்பாண்ட தயாரிப்பு பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று

பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய

0: பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசர கால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த

ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்கத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர் லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000-க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000-க்கும் மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஏசே பி ஹே ஜஹாம் முஃப்த் இலாஜ் ஏக் சப்னா ஹே, ஔர் ஹமாரே யஹாம் வோ ஆம் நாகரிக் கா அதிகார். ஆயுஷ்மான் பாரத் சே 60 கரோட் சே அதிக் லோகோ கோ மில் ரஹா ஹே 5 லாக் தக் கா முஃப்த் இலாஜ், ஔர் 19,000 ஜன் ஔஷதி கேந்திரோ பர் 90% தக் சஸ்தி தவாயியாம்.
2: கிசி ஏக் வியக்தி கி ஜமீன், கார், கஹனே யா தூஸ்ரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹே, கிர்வி ரக்னே சே பச்சா ஹே, தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹுத் படி சஃலதா.

0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பன்னிரண்டு மணி 52 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதி என்ன நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். அம்மா பிரியமான பிரேமியமாக்கும் இங்க சந்தோஷமான சத்தியகலாமனு பேசுறது. கடையிலும் தீ மரம் நல்லா இருக்கலாம்.
2: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கும் சொல்லுங்க. பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பள்ளியில் செய்த பெரிய சேட்டெல்லாம் கேட்டிருந்தோம், நீங்க ஸ்கூல்ல இருக்கும் போது யாரு மோர் கொண்டு வரா?
4: உண்மையிலே பெரிய சேட்டைதான், உண்மையிலே பெரிய சேட்டைதான்.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க,
4: நன்றிமா.
3: நன்றி, வணக்கம். எங்க அம்மா ரெண்டு பேருக்கும் thank you.
4: நன்றிமா.
2: வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: தேவசீர்வில் இருந்து வசந்தி பேசுறேம்மா.
4: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. நல்லா இருக்கும். உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அப்படி கொஞ்சம் தள்ளி வாங்க.
2: சொல்லுங்கம்மா.
4: சொல்லுங்க. பள்ளி நாட்கள்ல நீங்க செய்த பெரிய சேட்டை?
5: பெரிய சேட்டை சின்ன சேட்டை இல்லம்மா. அந்த நல்ல நாங்க செஞ்சது அந்த அடுத்த பிள்ளைகளோட அந்த பேனாவை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது,
2: அப்புறம்
5: பாரியா அங்க போமா இங்க போமான்னு கேட்டுட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அவ்வளவு கிட்ட நாங்க எங்கேயாட்டி எஸ்கேப் ஆயிடுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணோம். இப்ப உள்ள ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகள் வேற வேற பெரிய சேட்டையெல்லாம் பண்றாங்க.
2: கேக்குறப்பவே சுவாரஸ்யமா இருந்தது, நீங்களும் சந்தோஷமா பகிர்ந்துகிட்டீங்க.
5: ரொம்ப சந்தோஷம்.
4: நன்றி அம்மா. நன்றி.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்பவே பட்டகசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய பள்ளி நாட்களில் செய்த பெரிய சேட்டைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 1:15, ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இறுதிநிலை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 2.2 லட்சம் புதிய நோயாளிகள் சேர்கின்றனர். இதன் விளைவாக ஆண்டுதோறும் 3 கோடிக்கும் அதிகமான பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கூடுதல் தேவை ஏற்படுகிறது. டயாலிசிஸ் சிகிச்சையின் அதிக செலவானது அத்தகைய நோயாளிகளை கொண்ட ஏறக்குறைய அனைத்து குடும்பங்களுக்கும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நோயாளிகளுக்கு சிறுநீரக பராமரிப்பு சேவைகளை எளிதில் அணுகக்கூடியதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குவதற்காக

0: சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் 2016-17 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஏழை மக்களுக்காக இலவச டயாலிசிஸ் சேவைகளை வழங்குவதற்காக தேசிய சுகாதார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் 2016 ஆண்டு ஏப்ரல் 7 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் ஹீமோ டயாலிசிஸ் சேவைகள் மற்றும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சேவைகள் என 2 கூறுகள் உள்ளன. தேசிய சுகாதார இயக்கம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச தேவைக்கேற்ப ஹீமோ டயாலிசிஸ் சேவை வழங்குவதற்காக டயாலிசிஸ் மையங்களை நிறுவுவதை ஆதரிக்கிறது. பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் PMNDP இணையதளம் NHM திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படும் அனைத்து டயாலிசிஸ் மையங்களையும் ஒருங்கிணைத்து சிறுநீரக பதிவேட்டை உருவாக்க வழிவகுக்கும். மேலும் இது மாநிலத்திற்குள் மற்றும் நாடு முழுவதும் தரவு பரிமாற்றத்தை உறுதி செய்யும். ABHA எண் என்பது இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலில் ஒருவர் பங்கேற்பவர் என்பதை தனித்துவமாக அடையாளம் காட்டும் 14 இலக்க எண் ஆகும். ABHA ஆபா எண் ஆனது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நாடு முழுவதும் உள்ள சுகாதார வழங்குநர்கள் மற்றும் பணம் செலுத்துவோரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு வலுவான மற்றும் நம்பகமான அடையாளத்தை உருவாக்கும். ABHA ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு முகவரி என்பது உங்கள் சுகாதார பதிவுகளை டிஜிட்டல் முறையில் பகிரவும் அணுகவும் உதவும் ஒரு தனித்துவமான அடையாளங்காட்டி ஆகும். ABHA எனப்படும் ஆபா சுகாதார அடையாள அட்டையின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சுகாதார சூழல் அமைப்பிற்குள் உள்ள பல்வேறு சுகாதார வழங்குநர்களிடையே ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குகிறது. அது மட்டுமின்றி ஒருங்கிணைந்த நன்மைகளை வழங்குகிறது. பொது சுகாதார திட்டங்கள் முதல் காப்பீடு திட்டங்கள் வரையிலான அனைத்து சுகாதார பலன்களையும் தனித்துவமான ஆபா எண்ணுடன் இணைக்கலாம். மேலும் இதன் மூலம் சிரமமில்லாத அணுகல், எளிதான PHR பதிவு மற்றும் நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் பதிவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருத்தலை தவிர்த்தல் ஆகியவை இதில் அடங்கும். அது மட்டுமின்றி நபர்களை தனித்துவமாக அடையாளம் காணவும் அவர்களை அங்கீகரிக்கவும் மேலும் அவர்களின் சுகாதார பதிவுகளை பல அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைக்கவும் ஆபா எண் பயன்படுத்தப்படுகிறது. ஒரே நாடு ஒரே சேவை என்ற கருத்துடன் இணைந்து நாடு முழுவதும் தேவைப்படும் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் ஒரே நாடு ஒரே டயாலிசிஸ் திட்டம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. காலி இடங்கள் இருக்கும் பட்சத்தில் டயாலிசிஸ் நோயாளிகள் நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு டயாலிசிஸ் மையத்திலும் டயாலிசிஸ் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். PMNDP அதாவது பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் போர்ட்டலின் சுகாதார வசதி பதிவகம் என்பது நாட்டில் உள்ள நவீன மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை சார்ந்த சுகாதார வசதிகளின் ஒரு விரிவான தரவு தொகுப்பாகும். இதில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள், நோயறிதல் ஆய்வகங்கள் மற்றும் படமெடுப்பு மையங்கள், மருந்தகங்கள் போன்ற பொது மற்றும் தனியார் சுகாதார வசதிகளும் அடங்கும். பதிவு செய்வதன் மூலம் சுகாதார மையங்கள் இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலுடன் இணைந்து ஒரு தேசிய தளத்தில் பட்டியலிடப்படும். இது சுகாதார மையங்களை கண்டறிவதை மேம்படுத்துவதன் மூலம் சுகாதார சேவைகளை நாடும் குடிமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும். பதிவு செய்யும் சுகாதார மையங்களில் பல்வேறு டிஜிட்டல் சேவைகளை பெற முடியும். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Naresh Magu. Prime Minister Narendra Modi will inaugurate Bharat Innovates in Nice, France in a short while from now alongside French President Emmanuel Macron. The flagship event being held under the India-France Year of Innovation will bring together more than 120 Indian startups, global investors, technology leaders and entrepreneurs, showcasing India's rapidly expanding innovation ecosystem. Later in the day, Prime Minister Modi and President Macron will hold bilateral talks to review progress in the India-France Special Global Strategic Partnership and discuss key regional and global issues. Prime Minister Modi yesterday reached Nice in France on the first leg of his two-nation visit to France and Slovakia. Mr. Modi will subsequently travel to Slovakia for bilateral engagements with the Slovak leadership. Prime Minister Narendra Modi says India has worked to make quality healthcare more

0: ஏ. கணேஷ் நாராயணன் அவர்கள்.
1: எங்களோட பகுதியில் வந்து ஒரு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கிறாரு. 40 வயசில் அவர் ரத்த தானம் வந்து அதிகமாக கொடுத்துருந்தார், ஒரு 60 தடவைக்கு மேலே கொடுத்துருந்தார். அந்த உந்துதலில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 2002 வந்து ஒரு அமைப்பாக போட்டு பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அது 50 வருஷம் பொன்விழா பார்த்துட்டோம். அதில் அது என்னோட அப்பா ஆரம்பித்த குரூப், அது சப்போர்ட் பண்ணது எல்லாமே 2002 ஆரம்பித்தோம் நாங்கள். இந்த 2027 25 வருஷத்தை தொட போகிறோம். நாங்கள் 2002 இப்போ வரைக்கும் நம்மளோட கலெக்டர்கிட்ட பெஸ்ட் அவார்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். டீம் ஆரம்பிக்கும் போது ஒரு 15-20 பேர் தான் ஆரம்பித்தோம். இப்போ 80 பேருக்கு மேலே இருக்கிறோம். இதை ஃபுல்லாக நாங்களே ஆர்கனைசஸ் பண்ணிக்குவோம். எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். மற்றபடி வருஷத்துக்கு ஒரு தடவை கேம்பாக நடத்துவோம். அது ஜிஹெச்சுக்கு மட்டும்தான் கொடுப்போம், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அது அவங்க ஒரு 30 எடுப்பாங்க, 50 எடுப்பாங்க, அது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஃபுல்லாகவே இளைஞர்கள் தான். இப்போ 2-3 வருஷமாக பெண்களும் இதில் ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 10 பேர் கொடுத்துட்ருக்குறாங்க, வருஷ வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆரம்பத்தில் மொத்த கொஞ்சம் பயந்தோம். 2002 நான் கொடுக்க போகும்போதெல்லாம் தலை சுத்தும் அப்படி இப்படி நிறைய பயமுறுத்துனாங்க. இருந்தாலும் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு தான் போனோம். 350 ML தானே கொடுப்போம் அப்படின்ட்டு போனோம். ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒரு 3-4 நிமிஷத்தில் எனக்குலாம் ப்ளீட் ஆகிட்டு. நார்மலாக 20 மினிட்ஸ் வரைக்கும் போகும், எனக்கு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே ப்ளீட் ஆகிட்டு. அப்போ நம்ம ரத்த வேகமாக இருக்குது, கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படி கொடுக்க ஆரம்பித்து என்னோடய தம்பியை கொடுக்க வச்சேன். இப்போ என்னோடய பையனையும் கொடுக்க வச்சுருக்கிறேன். என் பையனையும் இப்போ கொடுத்துட்ருக்குறேன். 1 ஜனவரி எப்போவுமே நாங்கள் அந்த கேம்ப் நடத்துவோம். ஒவ்வொரு புது வருஷமும் புது ரத்தத்தை உருவாக்குவோம். அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி 1 ஜனவரி ஃபிக்ஸ் பண்ணது, அதுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜனவரி இப்போ வரும்போது எங்களுக்கு 25வது ஆண்டு வரும். இல்லை, எங்களோட இது வந்து எல்லா பிளட் பேங்க்லேயும் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். எங்களோட கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பார், அவரோட காண்டாக்ட் நம்பர் அங்கே இருக்கும். அவருக்கு தான் கால் பண்ணுவாங்க. எங்கள் நம்பர் அவங்கள்ட்ட ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி டைரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போவுமே நாங்கள் கோஆர்டினேட்டர் சொல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். அதனால் டைரெக்டாக நம்ம ஜிஹெச்சை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ப்ரைவேட் பேங்க் வந்து கேஸ் இருந்து கேஸோட அட்டெண்டர் ஃபோன் பண்ணால் தான் போகும், டைரெக்ட் பிளட் பேங்க் வந்து போக மாட்டோம். அந்த மாதிரி தான் ஆர்கனைசேஷனே வச்சுருப்போமோ. அந்த லிஸ்ட் எல்லாமே அவர்கிட்ட இருக்கும், யார் கொடுத்துருக்குறா, யார் வெயிட்டிங்கில் இருக்கிறா, இதெல்லாமே கோஆர்டினேட்டர் கையில் இருக்கும். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அவர் சொல்கிறத கேட்போம். 350 ML எடுப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, பேங்க்கு கிடைக்கல நமக்கு அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா கூட கொடுத்துருக்கோம். அது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது ரொம்ப ரேராக தான் வரும். அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா கொடுப்போம். பிளட் குரூப்பில் நெகட்டிவ் கேஸ் இருக்கிறவங்கள அப்படி கொடுக்க விட மாட்டோம். அவங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். இல்லை, ஜெனட்டிக்காக வரக்கூடிய நிறைய வியாதி வராமல் போகுது. ஏன்னா என்னோடய பிளட் வந்து பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும். என்னோடய பிளட் நான் வெளியில் கொடுக்கறதுனால அது எனக்கு பியூரிஃபை ஆகுது. புதுசாக உருவாகிற பிளட்டில் வந்து வேறு விதமான ஒரு ஜெனட்டிக் க்ரியேட் ஆகும். அப்படிங்கிறப்ப என்ன ஜெனட்டிக் வியாதி வராமல் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் டேப்லெட் சாப்பிட்டதில்லை என்னோடய லைஃப்பில். என்னோடய ஏஜ் 50. இந்த 50 வருஷம் நான் டேப்லெட் சாப்பிட்டதே இல்லை. என் சின்ன பிள்ளையில அம்மா கொடுத்துருப்பாங்க, விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டேப்லெட் சாப்பிட்டதில்லை. ஹாஸ்பிட்டல் பக்கமும் போக மாட்டேன். ஏன்னா என்னோடய இந்த ரத்த தான ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால எனக்கு பெருசாக எந்த வியாதி இதுவரைக்கும் வரலை, பாதிக்கலை நம்மளை. அதனால தான் பையனுக்கும் அதை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். 3 மாதத்துக்கு ஒர்க்காக கொடுக்கணும். ஆக்சுவலாக கண்டிப்பாக கிடைக்காது நமக்கு, அந்த சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் இருப்போம். என்னோடய குரூப் ஓ பாசிட்டிவ்ங்கிறதுனால ரொம்ப கூப்பிட மாட்டாங்க நம்மளை. நம்மளை வந்து இந்த பிளேட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படும் அவங்களுக்கு. அப்போ கூப்பிடுவாங்க, ஆல்டர்னேட்டுக்கு கூப்பிடுவாங்க. மற்றபடி பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ் அவங்களுக்கு கம்பல்சரியாக 3 மாதத்துக்கு ஒர்க்காக அவங்களுக்கு வந்துடும், சான்ஸ் வந்துடும். நாங்கள் ரொம்ப ஏங்குவோம், எங்களுக்கு கிடைக்காது. இல்லை, நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, அப்போ நாங்கள் இந்த 15 பேர் இப்போ 85 பேராக மாறி இருக்கிறோன்னா அது எங்களோட உறுப்பினர்கள், எங்கள் பகுதியில் குடியிருக்கிறவங்க. எங்களோட ஆசை என்னென்னா, எங்களை கூப்பிட அட்டண்டரோட ஃபேமிலியிலேருந்து ஒரு டோனர் உருவாகும். இப்போ நிறைய இடங்கள்ல எப்படி இருக்குன்னா, ரத்த தானம்ங்கிறது ஒரு கடையில் போய் வாங்குற பொருள் மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. உள்ள நம்ம ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டோம்னா அட்டண்டர் உடனே பிளட் கேம்ப் எங்கே இருக்குதுன்ட்டு அதைத்தான் தேடி ஓடுறாங்க. ஃபேமிலிக்குள்ளே மொதல் பிளட்டை தேடணும். இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட்டு டோனராக கொண்டு வரணும். அதில் இல்லாத சமயத்தில் தான் அவங்க வெளியில் தேடணும். அப்படின்னா தான் டோனரோட எண்ணிக்கை அதிகமாகும். அதுக்கு நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்லுவோம். அதை ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்குறது அதுதான் கேட்போம், உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்களான்னு கேட்போம். இல்லைன்னா மட்டும்தான் நாங்கள் போவோம். இருக்காங்கன்னா அவங்கள வர சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு எங்களை பார்க்க சொல்லுங்கள், எங்களுக்கு எடுக்கிறத பார்க்க சொல்லுங்கள், அவங்கள ஒரு யூனிட் கொடுக்க சொல்லுங்கள். அப்படி நிறைய பேர் உருவாக்கி வச்சுருக்கோம். வெயிட் வந்து 40 மேலே இருக்கணும். ஏஜ் 22 மேலே இருந்தால் போதும். அந்த ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க, அது 12.5 இருந்தாலே போதும். லேடிஸாக இருந்தாங்கன்னா 13.5 கண்டிப்பாக இருக்கணும். ஜென்ஸுக்கு 12.5 இருந்தாலே போதும். ப்ரெஷர் இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது. சுகர் கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. ப்ரெஷர் வந்து 100-140 இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாது. நார்மலில் இருந்தால் தான் கொடுக்கணும். அது நார்மலில் இல்லைனாலும் அவங்களோட வில்லிங் கரெக்டாக இருந்தால் கொடுக்கலாம். ஏன்னா டிலே ஆகும், ப்ளீட் ஆகிற டைம் வந்து ஜாஸ்தியாகும். ஜாஸ்தியாகும் அவங்க ஷிஃப்டிங் ஆரம்பிச்சிரும், பதற ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மாதிரி படபடப்பு வரும். வேறு எந்த எஃபெக்ட்டும் இருக்காது.

பயந்துட்டாங்கன்னா சிக்கல், பயப்படக்கூடாது. தைரியம் இருந்தால் கொடுக்கலாம், யாருனாலும் கொடுக்கலாம். ஆனால் ஏஜ் வந்து வெயிட் பிலோ 40 கூட கொடுக்கலாம், ஆனால் தைரியம் தான் முக்கியம். இப்போ ஹாஸ்பிட்டல் பேங்க்கில் போய் கொடுக்குறோம், பேங்க்கில் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அட்டெண்டர்கிட்ட நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம், கொடுத்துட்டு நாங்கள் பாட்டு வந்துடும். அந்த பேங்க்கில் கொடுக்குற ஜூஸ் மட்டும்தான். மற்றபடி எங்கள் பசங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னா, நல்லா தண்ணி குடிக்க சொல்லுவோம், 10 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லணும். பிளட் பேங்க் பிளட்டு கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் 10 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ரெஸ்ட்டு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி சாப்பாடு தான். திருவனந்தபுரம் வரைக்கும்லாம் போயிருக்கிறோம், நிறைய இந்த எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்டு கேஸு இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரங்கில் வர்றவங்களுக்கு கொடுக்கறத கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாங்கிறது தோணுது. கொடுக்காமல் இருக்கக்கூடாது, அவங்களும் ஒரு உயிர் தான் நமக்கு. என்னென்னா ஒரு அட்வைசபிளாக நம்ம கொண்டு போய் இனி இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது. அந்த மாதிரி ஆட்களுக்கு பிளட்டு டொனேட்டுக்கு அவங்க கேட்கும் போதே டாக்டர் அந்த பிளட்டோட வேல்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணாங்கன்னா திருப்பி அவங்க அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மேபி ஆக்சிடெண்ட்டுங்கிறது தெரியாமல் நடக்கிறது, அது வேறு. இப்போ ரோட்டில் போகும்போது நடக்கிறது. ஆனால் போதையில் போய் அடிபட்டு அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த எமர்ஜென்சிக்கு பிளட்டுங்கிறது வந்து பழக்கமாயிடும். நம்ம காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு பழக்கமாயிடும், அது இருக்கக்கூடாது. உயிர் மேலே ஒரு பயம் இருக்கும். அதிகமாக நாங்கள் கொடுக்கறது வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கும். சிசேரியன் பேபி, சிசேரியனுக்கு அப்புறம் சில சர்ஜரி நடக்கும், அதைத்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது நியூபார்ன் பேபிங்கிறதுனால அதைத்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா எங்கள் டீமையே நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோம், நாங்களே விசாரிப்போம். லாஸ்ட்டாக இப்போ சாப்பிட்ட, லாஸ்ட்டாக எதுவும் ட்ரிங்க் பண்ணியா, ஸ்மோக் பண்ணியா, எல்லாமே கேட்போம். மெடிக்கல் செக்கப் எப்போ பண்ண, எல்லாம் கேட்டு ஃபில்டர் பண்ணி தான் நாங்களே அனுப்புவோம். ஏன்னா குழந்தைங்க கொடுக்கும்போது அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும் பிளட்டு, அதை நாங்களே பண்ணிடுவோம். பேங்க்கில் போனதுக்கப்புறம் அவங்க ஃபில்டர் பண்ணாமல் அவங்களே எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். இப்போ எங்கள் பகுதியில் நாங்கள் பொங்கலுக்கு பொங்கல் ப்ரோக்ராம் நடத்துகிறது, ஒவ்வொரு பொங்கலும் நம்ம ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஜனவரி 1 கேம்ப் நடத்துகிறோம், இதுதான் எங்களோடது. மற்றபடி வெளியில் போயிட்டு நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம் வாங்க வாங்கன்னா சொல்கிறது கிடையாது, இது விளம்பரப்படுத்துகிற வேலையும் கிடையாது. அவேர்னஸ்ங்கிறது எங்களை கூப்பிடுறவங்களுக்கு வரணும், அதுதான் அவேர்னஸ். எங்களை கூப்பிடும்போது நாங்கள் அந்த அட்டண்டர்கிட்ட பேசுகிறது, அவங்கள டோனராக மாற்றுறது, இந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். ஏன்னா இது வந்து விதை மாதிரி தான் பரவும், மரம் மாதிரிலாம் அது தானாக

அந்த பிளேட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதுலேருந்து பிளேட்ஸு சிக்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரித்து எடுப்பாங்க. ஒரு பிளட்டை ஒரு 350 ml ஒரு பிளட்டை எடுத்துட்டாங்கன்னா 4 பேருக்கு தேவையான பிளேட்ஸ் வந்து அதுலேருந்து பிரித்து எடுக்கலாம். சிலருக்கு அந்த வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்குதும்பாங்க, ஒரு சோர்வு இருக்கும் அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படும்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு பிளட்டை வந்து 4 பேருக்கு பயன்படுத்தலாம். ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு ஏற்றுறதுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கே தான் போகும், அது ஒரு ஆளுக்கு தான் போகும். மாதத்தில் எப்படினாலும் ஒரு 6-7 பேர் கொடுத்துருவோம். ஒரு மாதத்தில் வந்துடும் டெய்லி எங்களுக்கு, அது அதுக்கு தனி குரூப்பே வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், குரூப்பில் டெய்லி வந்துடும். இப்போ எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோட ரிலேஷன் சர்க்கிளில் யாராவது கேட்டாங்கனாலும் நான் அந்த குரூப்பில் மெசேஜ் போடுவேன், அங்கேருந்து எடுத்துருவோம் நம்ம எப்படினாலும். இப்போ பையன் காலேஜ் படிக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி எங்களோட செட்டில் இல்லை எல்லாரோட பசங்க காலேஜ்லேருந்து எடுப்போம், வெளியிலேருந்து கொண்டு வருவோம், கொண்டு வருவோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற ரிவார்டு அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி கொடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் விளையாட்டு விழாவில் அந்த பிளட்டு டொனேட் பண்ண எங்கள் அமைப்பு சாராத வெளியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்போம். அந்த ரெக்கக்னேஷன் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓ பாசிட்டிவ் வந்து காமனாக கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ் வந்து நிறைய பேருக்கு மேட்ச் ஆகும். இந்த ஏ பாசிட்டிவ், A1 பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் மேட்சுக்கு தான் கொண்டு போக முடியும். ஓ பாசிட்டிவாக

0: வந்து அதிகமாக எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பிளட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பிபாசிட்டி தேவைப்படும், பேங்க்கில் இருக்கும், ஆனால் அந்த பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு பிளட்டு வேணும் அப்படிமா, அப்போ எங்களை ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓ பாசிட்டிவாக வாங்கிட்டு பி பாசிட்டிவ் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுதான் ரொம்ப கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கிறது, அவைலபிள் பிளட் குரூப்புங்கிறது அதுதான். மற்றபடி மற்ற குரூப் எல்லாமே அந்தந்த குரூப்புக்கு மேட்ச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓ பாசிட்டிவ் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும், ஓ நெகட்டிவ் எதுக்கும் மேட்ச் ஆகாது, அது ஓ நெகட்டிவ் மட்டும்தான் மேட்ச் ஆகும். எங்கள்கிட்ட நெகட்டிவே ஒரு 12 பேர் தான் இருப்பாங்க, அவங்கள நாங்களே ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாப்போம். இந்த அமைப்பை ஆரம்பித்ததுக்கு காரணமே போதையை விட்டு வெளியில் வரணுங்கிறதுக்காக ஆரம்பித்தது. 1969 ஆரம்பிச்சது, இந்த தெருவில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்காக ஆரம்பித்தது. அது அப்படியே அந்த போதை கலாச்சாரத்தை விட்டு பசங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டு பண்ணி 50 வருஷம் முடிச்சிட்டோம். நம்ம தெருவில் உள்ள நிறைய பேர் இப்போ போதையிலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம், ஏன்னா எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் எங்களை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஜென்சிங்கிறதுனால கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது. ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பிளட் டொனேட்டுக்கு எடுக்கும்போது அவங்க மூலமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ என் பையனோட காலேஜிலேருந்து கொண்டு வரானா, என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேர் இருப்பாங்க, அந்த 20 பேரை இதில் எழுதிட்டு வரும். எங்களுக்கு தேவைப்படும் போது கேட்போம், தருவாங்க. அதுமாரி அவங்களும் கேட்பாங்க, நாங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு இன்டர்சேஞ்சில் வந்து ஒவ்வொருத்தருக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பண்ணலை, 4 பேரை வாழ வைக்கிறதுக்காக பண்ணுறது, அவேர்னஸ் தான் இருக்கும். நானே கொண்டு வந்து ஒரு மரத்தை நட்டு வச்சேன்னா நான் வியாபாரி ஆயிடும், என்னை நம்பியே எல்லோரும் இருக்கக்கூடாது. என்கிட்ட கேட்டால் தான் கிடைக்குங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்குங்கிற மாதிரி கொண்டு போவோம். என்னோடய ரத்தத்தை நான் சுத்தப்படுத்த முடியாதுல்ல. இப்போ டயாலிசிஸில் என்ன பண்ணுறாங்க, ரத்தம் கெட்டு போச்சு, அப்போ புதுசாக ஒரு ரத்தத்தை ஏற்றி கெட்டு போன ரத்தத்தை வெளியில் எடுக்கணும், திருப்பி உள்ளே போனாலும் அது கெட்டு போகுது. அந்த டயாலிசஸை நாங்கள் நேச்சுரலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் டயாலிசிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரத்தத்தானத்தோட மெயின் தீமே அதுதான். ஏன்னா ஒரு பியூர் பிளட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறது 6 மணி நேரத்தில் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் ஒரு தடவை ரத்தம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 350 ml ஜென்ரேட் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் தான் ஆகும். அந்த ரத்தத்தோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், சோர்வு இருக்காது, சரியான டயத்துக்கு தூக்கம் வரும். நீங்கள் எப்போனாலும் முழிச்சிருந்து எதனாலும் செய்ய முடியும், முழிச்சிருந்தாலும் வேலையை சுறுசுறுப்பாக செய்ய முடியும். நிறைய அவங்களோட பாடி ஆக்டிவிட்டீஸே மாறும். கொடுக்கறது ரொம்ப நல்லது, பயப்படக்கூடிய விஷயமே கிடையாது. முதல் பயப்படுறதுனால தான் நிறைய பேர் உள்ளே போக மாட்டாங்க. 350 ml எடுத்துட்டாங்கன்னா நம்ம உடம்பு குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த வெயிட்டை இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், நான் ரெகுலர் டோனர் தான். எங்கள் டோனர்ஸ் எல்லாருமே அந்த அவங்களோட வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகும், ஒரு ஏற்ற இறக்கம் இருக்காது, யாருக்கும் எந்த வியாதியும் இருக்குது. நம்ம வாடு தைரியமாக சுத்தலாம், டேப்லெட் விட்டு வெளில வந்துடலாம். ரத்த தானம்ங்கிறது வந்து ஒரு உணவு தானம், தண்ணி தானம், இதெல்லாம் தாண்டி ஒரு உயிரை வாழ வைக்கிற தானம். இது கடைசி வரைக்கும் தானமாகவே இருக்கணுமே தவிர வியாபாரமாக மாறக்கூடாது. அடுத்து இதை கொடுக்கறதுக்கு பயப்படக்கூடாது, கொடுக்க வைக்கிறதுக்கும் பயப்படக்கூடாது. யார்கிட்டனாலும் இதை பேசி செய்கிறதுக்கு, அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்கு நமக்கு பேச தெரியணும், பேசி அவங்கள உள்ளே கொண்டு வரணும். இந்த வேலையை எல்லோரும் செஞ்சாங்க அப்படின்னா கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அதே சமயம் அந்த ரத்தத்தை இழக்கணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை குறையும். குறையும் போது நம்ம பாப்புலேஷன் ஸ்டேபிளுக்கு வந்துடும், ரெண்டுமே நடக்கும். ஏன்னா ரத்த தானம்ங்கிறது ஒரு நேச்சுரலாக வரக்கூடியதுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது. அப்போ தானம் அதிகமாகும் போது தான் அது குறையும். நான் கொடுக்குறவனுக்கு தான் வாங்குறதோட வழி தெரியும்.
1: உலக இரத்த தான கொடையாளர் தின நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. கணேஷ் நாராயணன் அவர்கள்.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 30 நிமிடத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா, இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில இரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதாவது இரத்த தானம் செஞ்சால் உடம்பு குண்டாயிடும், இல்லை உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறுங்க. உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரத்த தானம் செய்கிறதால உடம்பு குண்டாகாது. நாம் கொடுக்குற ரத்தம் வெறும் 24 மணி நேரத்தில் நம்ம உடம்புல தானாகவே புதுசாக ஊறிடும்.

அதனால பயப்படாமல் ரத்த தானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பிளட் டொனேட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அந்த ஊசியை பார்த்த உடனே பயந்து ஓடிடுவாங்க. ஐயோ, வேற யாருக்கோ போட்ட ஊசியை நமக்கு போட்டு வேற இந்த மாதிரியான நோயும் வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. நிஜம் என்ன அப்படின்னு தெரியுமாங்க. இரத்த தான முகாம்களில் எப்போதுமே ஒருத்தருக்கு பயன்படுத்தின ஊசியை இன்னொருத்தருக்கு பயன்படுத்த மாட்டாங்க. உங்கள் கண் முன்னாடி தான் புத்தம் புதிய ஊசியை ஓப்பன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊசி குத்தும் போது ஏற்படுற வலி எப்படி இருக்கும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, ஒரு குட்டி எறும்பு கடிக்கிறத விட குறைவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இன்னொரு பெரிய தப்பான எண்ணம் இருக்குது, பெண்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது, அவங்க உடம்பு தாங்காது அப்படின்னு. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 18 வயசு நிரம்பிய 45 கிலோவுக்கு மேல் எடையும் ரத்தத்தில் ஹியூமோக்ளோபின் அளவு 125க்கு மேலையும் இருக்கிற எந்த ஒரு பெண்ணும் தாராளமாக இரத்த தானம் செய்யலாங்க. மாதவிடாய் காலம் மற்றும் கர்ப்ப காலங்கள் தவிர மற்ற நாட்களில் பெண்களும் இரத்த தானம் செஞ்சு உயிரை காப்பாற்றலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கர்ணன் திரைப்படத்திலேருந்து. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஒரு மணி 36 நிமிடத்தில் நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் நலம்தானா, இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. அதாவது நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களா, இல்லை டயட்டில் இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியனா அப்படி எந்த மாதிரி இருந்தாலும் என் ரத்தத்தில் சத்து கம்மியாக இருக்கும், நான் பிளட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தவறாக நினச்சிங்கன்னா, உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் உங்கள் ரத்தத்தோட தரம் ஒன்று தாங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறவராக இருந்தால் கூட ரத்த தானம் செஞ்ச அன்னைக்கு மட்டும் ஹெவி ஒர்க் அவுட் செய்யாமல் ரெஸ்ட் எடுத்தால் போதும், அடுத்த நாள்லேருந்து எப்பவும் போல் உங்கள் எனர்ஜியோட ஜிம்முக்கு கிளம்பலாம். இரத்த தானத்தின் ரகசிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரத்த தானம் செய்கிறதால மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஒரு சொற்ப நன்மை நன்மை இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து இரத்த தானம் செய்கிறவர்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா 88% குறையுதான். உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொலஸ்ட்ரால் மற்றும் அதிகப்படியான இரும்பு சத்து சீராகும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இரத்த தானம் செய்கிறது உங்கள் உடம்பை ரீபூஸ்ட் செய்கிற மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் நடக்கும். நீங்களே தானத்தில் சிறந்த தானம் நிதானம்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை விட சிறந்த தானம் இரத்த தானம். நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு யூனிட் ரத்தம் விபத்தில் இருக்கிறவங்க, பிரசவ காலத்தில் இருக்கிற தாய்மார்கள்னு மொத்தம் 3 பேரோட உயிரை காப்பாத்துது. நீங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில் சூப்பர் ஹீரோ ஆகணுமா, அப்போ கண்டிப்பாக இரத்த தானம் செய்யுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் PCSலா பாடிய பாடல் கேட்டுட்டு நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:41 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திர மோடி 2 பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் உள்ளிட்டவை மலிவு விலையில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் இடங்கள் உருவாக்க

0: ஏற்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்கச் செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின்படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலோக் என் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு சர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார்.

0: முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1,09,00,000 ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கிய அமைச்சர் 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ்கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவேர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
2: காதுக்குள்ளே தண்ணி போயிச்சா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. லைட்டாக நம்ம காதை இது பண்ணி அந்த அகெயின்ஸ் கிராவிட்டின்னு சொல்லும் எந்த காதில் தண்ணி போயிருக்கோ ஸோ அந்த காதை கீழே வச்சுட்டு ஆப்போசிட் சைடு நம்ம ரெண்டு லைட்டாக ரெண்டு கொஞ்சம் ஒரு தட்டுனாலே அது போதும். தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மருத்துவரை தான் பார்த்து அவங்க பார்த்து தான் அதை இது பண்ண முடியும். ஸோ மேற்கொண்டு தண்ணியை உள்ளே விடுறதுங்கிறது அறிவுரை இல்லை. ஸோ நம்ம மேற்கொண்டு தண்ணியை உள்ளே விட்டு இப்படி இது பண்ணுறது வந்து காதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஜவ்வில் ஓட்டை இருக்குது அப்படின்னு, நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். பொதுவாகவே அந்த ஃபங்கஸ் சொல்கிற பூஞ்சை வந்து தண்ணியில் தான் நல்லா வளரும். ஸோ தண்ணி என்ன ஸோ இந்த மாதிரி எது உள்ளே போனாலும் ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதனால் தண்ணியை நம்மளாம் வேணும்னு காதுக்குள்ளே போடுறது தகுந்ததில்லை, அறிவுரை இல்லை. இயர்பட்ஸ் போடுறது இப்போ நவீன உலகத்தில் அது தவிர்க்க முடியாது. ஒர்க் ரிலேட்டடாக ஐடியில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா 60-60-60 ரூல்ஸ்ன்னு சொல்கிறோம். 60% வால்யூம், 60 நிமிஷம் தொடர்ந்து, இதுதான் இந்த 60-60 ரூலுங்கிறது. ஸோ 60% வால்யூம் தொடர்ந்து 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப, இதுதான் அட்வைசபிள். ஸோ நம்ம தொடர்ந்து ரொம்ப

0: பயன்படுத்தணும்னா அது நம்மளுக்கு வந்து செவித்திறன் பாதிப்பு. ஏர்பட்ஸ் ரொம்ப வச்சுருந்தாலே இந்த காதுக்குள்ளே இந்த மெழுகு வந்து, ஏன்னா மெழுகு வந்து வெளியே தான் வரணும் அந்த வேக்சின் சொல்லிட்டு, பட்ஸ் வச்சுருந்தாலே மெழுகு வராது, அதுவே அக்குமுலேட் ஆகும் சேரும். அது ஒன்று, அதுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சில பேர் ரொம்ப வால்யூமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓவர் த ஹெட் இயர்ஃபோன்ஸ் இருக்கும் தலைக்கு மேலே கூடி, அது காதுக்குள்ளே போகாது, இங்கே காதிலே எப்படி இருக்கும் அதுலேயுமே வால்யூம் ஒரு அளவுக்கு மேலே போகக்கூடாது. பட் அது நம்ம கொஞ்சம் லாங் ஹார்ஸில் அது பண்ணலாம், அது தப்பு இல்லை, அது ஒரு 2 hours 3 hours வரைக்கும் தொடர்ந்து பண்ணலாம். பட் வித் இன் த இயர் வைக்கிற அந்த இயர்பட்ஸ் வந்து 60-60 ரூல் தான், 60% வால்யூம், 60 நிமிஷம் தொடர்ந்து, அதுக்கு மேலே நம்ம கேப் விட்டு யூஸ் பண்ணுறது நம்மளோட செவித்திறனை நம்ம பாதுகாத்துக்கு. குழந்தைங்களுக்கான செவித்திறன் பாதிப்பு, ஸோ அது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஹெரிடிட்ரி, அவங்களோட இது ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படி இருக்கலாம், அதாவது அப்பா அம்மா சொந்தத்துக்குள்ள அதில் இருக்கலாம், இல்லைனா அவங்க குடும்பத்தில் வேறையாக இருக்குது, அது ரொம்ப ஏர்லியாக இது பண்ணியிருக்கலாம், இல்லைனா கன்சீவாக இருக்கும்போது அவங்க அம்மா ஏதாவது மருந்தோ ஏதாவது அந்த மாதிரி இதனால் இன்ஃபெக்ஷன்ஸ், டார்ச் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், டாக்ஸெல்லா, ரூபெல்லா, அந்த மாதிரி டாக்ஸோபிளாஸ்மஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன். ஸோ இதிலலாம் வந்து பிறவிலே குழந்தைகளுக்கு செவித்திறன் குறைபாடு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது, கொஞ்சம் ஒரு 20 நாள், ஒரு மாதம் 2 மாதம் போகும்போது யூஸ்வலாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே குழந்தைங்க வந்து சத்தத்துக்கு திரும்புவாங்க. ஸோ நம்ம அதில் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொதுவாகவே இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படின்னா, இந்த மாதிரி ரிஸ்க்கான அம்மாக்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களே பிறந்த உடனே ஓஏஇன்னு சொல்கிற ஒரு பரிசோதனை, ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். ஸோ நார்மலாக குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தை, இல்லைன்னா அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் பிறக்கிற குழந்தை, இல்லைன்னா இன்குபேட்டரில் வைக்கிற குழந்தை, எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸே பண்ணிடுவாங்க அந்த ஹியரிங் ஸ்க்ரீனிங்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து சரியான இது ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்ம அடுத்து பெரா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை நம்ம என்ன பிராண்ட் பண்ணுவோம்னா, கன்ஜெனிட்டல் சென்சர் நியூரல் ஹியரிங் அதாவது பிறவிலே அவங்களுக்கு செவித்திறன் குறைபாடு, காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு ஒரு சர்ஜரி தான் அவங்களுக்கு ஒரே வழி.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இந்திய மண்ணின் பெருமை பேசும் என் நேரம் மணித்திருநாடு. இன்றைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு இருக்கு. மானாமதுரை மண்பாண்ட கலை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தா கூட சில ஊர்ல இந்த பொருளை தான் வாங்க முடியும் அப்படிங்கிற சிறப்பு இருக்கும். வேற பகுதிக்கு போனா கூட வாங்க முடியாது, அந்த ஊருக்கு போனாதான் வாங்க முடியுங்கிற ஒரு சிறப்பை வந்து அந்த பொருள் பெற்றிருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான கலையை பற்றி தான் சொல்ல போகிறேன். மதுரை மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய மானாமதுரை அப்படிங்கிற ஊரில் மண்பாண்ட கலை வந்து

0: மிக சிறப்பாக நிறைய கலைஞர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கலையை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அதோடய வரலாறு என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: மானாமதுரை மண்பாண்டை கலை பற்றின நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு. அழகி படத்துலேருந்து கார்த்திக் பவதரணி குரலில், இளையராஜா இசையில்.

நேரம் 2:23 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரைநாடு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் மானாமதுரை பாரம்பரிய மண்பாண்ட கலை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மானாமதுரை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மண்பாண்ட தொழில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தமிழகத்தில் மட்டுமே அதோட பயன்பாடு இல்லை, அதாவது மானாமதுரையில் தயாரிக்கக்கூடிய மண்பாண்ட பொருட்கள் அங்கே மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களுக்கும் வந்து போகுது, நிறைய உற்பத்தி செய்யப்படுது அங்கே. எங்கள் மண்பாண்ட பொருட்கள் வந்து தயாரிப்பாங்கள்ல, அந்த தொழிலாளர்கள் ஒரு கூட்டுறவு குடிசை தொழில் சங்கமே வச்சுருக்காங்க, அதன் மூலம் விற்பனை வந்து செய்து வர்றாங்க. வேறு வெளியில் எங்கேயுமே போகாமல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தான் அவங்க அந்த மண்பாண்ட கலையை வந்து வளர்க்குறாங்க. சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த மண்பாண்ட பொருட்கள் வந்து உறுதித்தன்மையோடு இருக்கிறது காரணமே அதுதான் சொல்கிறாங்க. குறிப்பாக சிறப்பாக மானாமதுரை மண்பாண்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடும் விண்ணப்பம் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த வகைக்கு வந்து அது ரொம்பவே சிறப்பான பொருளாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பாரம்பரியமான முறையில் மண்பாண்ட பொருட்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. இப்போ சிறப்புன்னு சொன்னாலே வந்து எங்களுக்கும் புவிசார் குறியீடு வேணும்னு விண்ணப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த வகையில் 2023 ஆண்டு புவிசார் குறியீடு வந்து இந்த மண்பாண்ட பொருட்களுக்கு கிடச்சிருக்கு. தமிழகத்தில் நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு, இந்த மானாமதுரை மண்பாண்ட கலைக்கும் கிடைச்சிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு தேவன் படத்துலேருந்து ஹரிஹரன் சுஜாதா குரலில்.

நேரம் 2:30. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி மானாமதுரை பாரம்பரிய மண்பாண்ட கலை பற்றி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அப்படின்னு சொன்னாலே அங்கே மண்பாண்ட பொருட்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் புவிசார அந்தஸ்து 2023 வாங்கியிருக்கு. புவிசார அந்தஸ்து அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி பொருள் வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காது. இதே பொருள் தான் இந்த ஊரில் அப்படின்னு அங்கே வாங்க முடியும். வேறு ஒரு இடத்துல நீங்கள் அந்த பேரை கேட்டு வாங்க முடியாது. ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, வைகை ஆற்றின் தனித்துவமான களிமண்ணை கொண்டு தான் அங்கே வந்து மண்பாண்ட பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பு. அதோட தலைமுறை தலைமுறையாக கைவினை திறனுக்காக அதிகாரம் கொடுக்கிற வகையில் தான் அந்த புவிசார அந்தஸ்து அந்த பொருளுக்கு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் பாத்திரம், தண்ணீர் குடம், அலங்கார பொருட்கள் இது எல்லாமே மண்ணால் அழகாக வந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் செய்கிறத. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மானாமதுரை மண்பாண்டங்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த தயாரிப்பில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் அந்த இயற்கையின் 5 அம்சமும் அட்டகாசமாக இருக்கும்னு சொல்லப்படுது. என்னதான் நவீன இயந்திரங்கள் வந்தால் கூட கையால் செய்கிறது தனித்துவம் தான் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்து வள்ளல், இது படத்தோட பேர். SPB சித்ராமா பாடியிருக்காங்க இதோ பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:36. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM 102.6.

தனித்திருநாடு தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் மானாமதுரை பாரம்பரிய மண்பாண்ட கலை பற்றி தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். தண்ணீர் பாத்திரம் மட்டும் இல்லை, மண்பாண்டம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே அங்கே வந்து கிடைக்கும். இப்போ சிவகங்கை பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, மானாமதுரைக்கும் போனீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 300க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், 100 வருடங்களுக்கு மேலாக, அதாவது தலைமுறை தலைமுறையாக இந்த தொழிலை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் நவீன இயந்திரங்கள் பல வந்தால் கூட, தனித்துவமாக கையால் செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இங்கே வந்து சொல்லப்படுது. அதுவும் பானைக்கு அந்த மண் வந்து நிலத்துலேருந்து தான் எடுக்காங்க, அதில் நீரை கலக்கிறாங்க, நெருப்பில் சுடுறாங்க, அந்த களிமண்ணில் உள்ள துகள் வழியாக வந்து காற்று வரும் இல்லையா, அந்த துகளில் காற்று கலந்துருக்கும், வெயிலின் மூலமாக காய வைக்கப்படுது. இப்போ 5 விதமான அந்த பஞ்ச பூதங்களும் அந்த மண்பாண்ட தொழிலில் அடங்கியிருக்கு. அப்படி ஒரு இயற்கை சூழலில் அந்த பாண்டங்கள் வந்து தயாரிக்கப்படுது. இந்த மண்பாண்ட தொழிலை வந்து இந்த தரத்தை இன்னும் மேம்படுத்த களிமண்ணோட மணல் சேர்த்து தான் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அந்த மண்ணை வந்து முதல்ல எடுப்பாங்க, எடுத்து 2 நாட்கள் வந்து உலர்த்துவாங்களாம். பின்ன அதை நல்லா சலித்து அந்த களிமண்ணோட அந்த மணலையும் சேர்த்து கலக்கி மண்பாண்டங்களை வலிமையாக்க ஈயம், கிராஃபைட், கால்சியம், சுண்ணாம்பு, சாம்பல், சோடியம் சிலிக்கேட்டு, இரும்பு, அந்த மண்ணை நெகிழ ஊட்டக்கூடிய எல்லா பொருட்களுமே சேர்த்து கலக்குவாங்களாம். இன்னும் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், அதுக்கு நல்ல பாடல் வந்துட்டுருக்கு.

மணித்திருநாடு தான் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த மண்பாண்ட தொழில் அப்படிங்கிறது மழை நேரத்தில் கொஞ்சம் சிக்கலான தொழில் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 6 மாதங்கள் வந்து மழை இருக்கும், 6 மாதங்கள் வந்து வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கிற நேரம் தான் இந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அப்படின்னு சொன்னால் மண்பாண்ட பொருட்கள் சிறப்பு அப்படின்னாலும், மண்பாண்ட தொழிலோட இன்னொரு இசைக்கருவியும் சிறப்பு என்ன, அதுதான் கட்டம். வில்லுப்பாட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கலைப்பொருள் இருக்கும், அந்த மேடையில் நாம் கட்டத்தை வந்து பார்க்க முடியும். எல்லா இசை கச்சேரியிலும் கட்டம் அப்படிங்கிற அந்த இசைக்கருவி இருக்கும். நிறைய இசைக்கலைஞர்கள் மானாமதுரைக்கு வந்தால் அங்கே தான், அதாவது இந்த மண்பாண்ட தொழில் செய்வாங்க இல்லையா, அங்கே தான் வந்து கட்டம் வாங்குவாங்களாம். நிறைய விதமான குணங்களோட மனிதர்கள் இருப்பாங்க, ஆனால் இந்த குணம் கொண்டவங்க இருந்தாங்கன்னா மண்பாண்ட தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன சொல்கிறேன் யோசிக்கிறீங்களா? பாடலை தொடர்ந்து என்னங்கிறத சொல்கிறேன், அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: மணித்திருநாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு மானாமதுரை மண்பாண்ட கலை பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. திருவிழாவுக்கு தேவையான அனைத்து விதமான மண்பாண்ட பொருட்களும் வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஒரு திருவிழான்னு சொன்னால் அங்கே அதிகமாக விற்பனையாக கூடியதில் மண் ஜக்குகள், முளைப்பாரி ஓடுகள், கார்த்திகை தீப விளக்குகள், சுவாமி சிலைகள், இதெல்லாமே கலைநயத்தோடு அங்கே செய்யப்படுது. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மனிதர்கள் இருந்தாங்கன்னா மண்பாண்டக்கலை வந்து அந்த பொருட்களோட விற்பனை இன்னும் அதிகமாகும். என்ன அப்படின்னா, எல்லா பொருளையும் டக்குன்னு வைக்கிற மாதிரி மண்பாண்ட பொருளை வச்சோன்னு சொன்னால் உடஞ்சிரும். உடஞ்சிட்டா திரும்ப வாங்க தானே செய்யணும். மண்பாண்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல் அந்த இசை கருவியான கடமும் வந்து இங்கே சிறப்பாக வந்து செய்யப்படுது. வைகை ஆற்றம் கரையோரம் நிற்கக்கூடிய களிமண், அதோட பிற இடங்களில் இருந்து பெறக்கூடிய மணலை வைத்து உறுதித்தன்மையோட கலைநயத்தோட பல ஆண்டுகளாக பல்வேறு கலைஞர்கள் இந்த கலையை வளர்த்துட்டு வர்றாங்க. அது போன்ற கலைஞர்களை நாம் ஊக்குவிக்கணும், நிறைய பொருட்கள் வாங்கணும். அதனால் வீட்டில் மண்பாண்ட பொருள்லாம் டக்குன்னு வச்சு அடிக்கடி உடைக்கணும்னு இல்லை, உடஞ்சிட்டா உடனே வாங்கலாம். அதுவும் மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்துக்கு போனால் நம்ம பகுதியிலையும் நிறைய மண்பாண்ட கலைஞர்கள் இருக்காங்க, பொருட்களும் வந்து செய்கிறாங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் மணித்திரைநாடு நிகழ்ச்சியில் மானாமதுரை மண்பாண்ட பொருட்களோட கலைத்தன்மை குறித்து தான் வந்து சொன்னேன். நிகழ்ச்சி நிறைவா பையா படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. அடுத்த நிகழ்ச்சி குக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க எண்கள் சொல்லிடுறேன். 9443360794. திரும்பவும் சொல்கிறேன், 9443360794. இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதோடு ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-2498-5458. விண்ணப்பங்களுக்கு முன்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த குக்கு நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை கேட்டு மகிழ 9443637949 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்க மெசேஜ அனுப்புங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலாக வெண்ணிலா ஜங்ஷன்ல இருந்து வானத்தை போல திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:08 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆகாஷ் உடையாம்படியிலிருந்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டி ஜெயா திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:14 நிமிடத்தில் நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. விஸ்வநாதன் நெல்லையிலிருந்து சீம்பரம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: कि आप कभी भी प्रेशर नहीं लगेगा, थकान नहीं लगेगी।
1: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
5: மேலப்பாளையத்திலிருந்து விஷ்ணு, முத்து திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாம கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:30 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. கோவில்பட்டியிலிருந்து ஆறுமுகராஜ். முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:37 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மாரீஸ்வரி ஐ திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:42 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டிருக்காங்க சங்கர நாராயணன் பெரியசாமி டவுன்ல இருந்து அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இடம் அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க
1: ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா கிஞ்சல் அடிக்க
2: மூன்று மணி 47 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டுக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதுனா டவுன்லேருந்து மேட்டுக்குடி திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாட்டில் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாட்டில் நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:52 நிமிடத்துல நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டுக்கிறாங்க தங்கராணி. பிரம்மதேசத்துல இருந்து தூத்துக்குடி தூத்துக்குடி அப்படிங்கிற படத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்தர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இன்றைக்கி நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையான பாடல்களை கேட்டிருந்தாங்க. இன்னும் கூட நிறைய நேயர்கள் வந்து விருப்ப பாடலை கேட்டு நேரமின்மை காரணமாக போட முடியாமல் போயிருக்கும். ராம்மோகன் நெட்டூர், பிரகாஷ் கயத்தார், நம்பிராஜ் வானரமுட்டி, கருப்பசாமி டவுன், குத்தாலிங்கம் தென்காசி, மகேஸ்வரி தென்காசி, ராஜேஸ்வரன் உடன்குடி, கடல்துறை குருவன்கோட்டை, சுப்பிரமணியன் நாரணமால்புரம், மகேஸ்வரி வெங்கடேஸ்வரபுரம், ராஜேஸ்வரன் நாசரேத், அருள்ராஜ் உடையாம்பலி, ஷைபுனிஷா ஆறாம்பன்

வள்ளிராஜ், பரமேஸ்வரி டவுன், மாரி, சிவநாடானூர், வள்ளி, புனைநகர் இவங்கெல்லாம் வந்து அவங்க விருப்ப பாட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்க நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியல. குக்கு நிகழ்ச்சிக்கு மெசேஜ் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி.

0: தினம நிகழ்ச்சியில் உங்களுக்கே தெரியும், தாயமுருட்டி தான் விளையாட போகிறோம். 1-3-5 விழுந்தால் எங்களுடன் நீங்கள், அதாவது நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். 2-4-6 விழுந்தால் உங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்கள். 0-4-6-2-2-5-6-1-1-3-3 அல்லது 0-4-6-2-2-5-6-1-1-3-3 என்ற எண்களுக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: தங்க கல்யாணி.
0: நிகழ்ச்சியில் பேச போற முதல் அன்பு நேயர் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரு, இங்க இருந்து?
2: சென்னையிலிருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறீங்களா?
2: ஆமா.
0: என்ன விழணும் நினைச்சு வந்திருக்கீங்க? என்ன விழணும் நினைச்சு வந்திருக்கீங்க? உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாய் இல்லாமல் அழுவேன், நான் யார்?
2: பறவை என்னது செந்தரா?
0: பறவை எல்லாம் இல்ல. இயற்கை.
2: மழையா?
0: மழை கிட்ட வந்துட்டீங்க. எல்லாத்தையும் சொல்லிருவீங்க போலயே. பஞ்சபூதம். ஆமா ஆமா, அதான் நெருங்கிட்டீங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் சொல்லலையே. டைம் முடிய போகுது, சீக்கிரம்.
2: மழை காற்று இடியா?
0: எல்லாமே சொல்றீங்க. அந்த இடி காற்று எல்லாம் எது கொடுக்குது? நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா வந்து கலந்துகிட்டீங்க. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
3: பூலாங்குளத்துல இருந்து சுப்பிரமணியன் சாரா? நல்லமா இருக்கும் சார். உங்களுக்கான நம்பர் இதோ.
0: 4 விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். கேளுங்க. கேளுங்க,
3: ஈஸியா கேளுங்க.
4: இந்த உதிரி பூக்கள் படத்துல இருந்து நையாவுக்கு பாட்டு நடிச்சிருக்கீங்க யாரு?
0: உதிரி பூக்கள் ஆக்டர்ஸ் யாருன்னு கேக்கீங்களா?
4: படத்துல நையாவுக்கு பாட்டு நடிச்சிருக்கீங்க.
3: நதியாவுக்கு பாட்டியா?
0: நதியாவுக்கு பாட்டியா? மதுமாலினியா? இல்லையே. லட்சுமியா?
4: இல்ல.
3: போச்சுடா.
0: குதிரை பூக்கள் தானே
4: சொன்னீங்க?
0: குதிரை பூக்கள்ல நடிச்சது யாரெல்லாம்? நதியாவுக்கு பாட்டியா? சுஜாதாவா?
3: ருக்மணியா? ருக்மணியா? ருக்மணி?
0: ருக்மணி எல்லாமே இல்லன்னீங்களே. மகேந்திரன் இயக்கிய படம் தான் அப்படிதானே? யாரு?
3: சரி, மார்க் நீங்களே வச்சுக்கோங்க. ஆன்சர்
0: சொல்லிருங்க. சரத்பாபு. அஸ்வினியா?
3: பத்மினி.
0: அஸ்வினி?
3: அஸ்வினி பத்மினி.
0: சரி, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க. நன்றி
4: நன்றி.
0: சரி, ஒரு சரி, நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். குருவி திரைப்படத்துல இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11 நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இப்போதைக்கு தும்பி நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர் ஆமா அஸ்வினி அப்படிங்கறத சொன்னோம் அப்படிதானே
1: அஸ்வினியே கிடையாது
0: ஆமா பத்மினின்னு
1: சொன்னாங்க
0: ஆனா அவங்க கேட்ட கேள்வி தப்பா இருக்கு
1: பூக்கள் இல்ல பூவை பூச்சோட
0: அப்ப நாம தான் சரியா சொல்லியிருக்கோம் அப்ப மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடையாது அவங்க பேர் என்ன
1: சுப்பிரமணியன்
0: பேசின சுப்பிரமணியன் சார் வந்து சொன்ன கேட்ட கேள்வியே தப்பா இருக்கு
1: நான் சொன்னேன் அப்பவே
0: பூவே பூச்சிடவாலதான் நதியாவும்
1: அவங்களோட பாட்டி
0: பத்மினியும் நடிச்சிருப்பாங்க சரி நம்ம அடுத்த நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் வணக்கம் யார் இங்கிருந்து சரிங்க உங்களுக்காக தாய முட்டிடலாமா என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா
2: இன்னொரு
1: பாட்டி பேரை கேட்டுருவோமா
0: நீங்க சொல்லுங்க
1: நீங்க சொல்லுங்க செம்பருத்தி படத்துல நடிச்ச பாட்டி பேரை சொல்லுங்க
0: உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது
2: செம்பருத்தி படத்துல உள்ள பாட்டு என்ன பாட்டு
1: பாட்டு இல்ல பாட்டு இல்ல பாட்டி பாட்டி கேரக்டர்ல வரக்கூடிய
0: செம்பருத்தி படம் பாத்திருக்கீங்களா பிரசாந்த் நடிச்சிருப்பாங்க ரோஜா நடிச்சிருப்பாங்க அதுல ஒரு பாட்டி வருவாங்க பாட்டி பாட்டியா அது எந்த பாட்டி வடிவுக்கரசியா
1: எல்லா
0: படத்துலயுமே சொல்லுதுங்களா இல்லையே உங்க டைம் முடிஞ்சிருச்சு.

0: இல்ல, உங்க டைம் முடிஞ்சிட்டு நாங்களே பதில சொல்லிடுறோம்.
1: பானுமதி.
0: ரொம்ப அழகா முயற்சி பண்ணாங்க. வணக்கம், வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்,

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: திருநெல்வேலி அழகியநம்பி.
0: சரிங்க, உங்களுக்காக தாய முட்டி இல்லாம என்ன வேணும்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு
0: ஒண்ணு விழுந்தா
1: திருநெல்வேலியில நிறைய கோயில்கள் இருக்குது.
0: ஆமா,
1: அதுல ஒரு 10 கோயில்களோட பேர நீங்க சொல்ல முடியுமா?
2: டேங்கப்பா, எவ்வளவு கஷ்டமா.
0: நெல்லையப்பர் கோயில், புட்டாத்தியம்மன் கோயில், அப்புறம் சங்கரன் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், தென்காசி, திருப்படை மருதூர், நாரம்புநாதர் கோவில், குற்றாலநாதர் கோவில், வானமாமலை பெருமாள் கோவில், நாங்குநேரி, சொருமுத்தரையினார் கோவில், பாபநாசம் கோவில், அப்புறம் கிருஷ்ணாபுரம் வெங்கடாசலபதி கோயில், அகத்தியர் அருவியில் இருக்கக்கூடிய அகத்தியர் கோயில்.
2: போதுமா?
1: திருநெல்வேலி நகரத்தில் கூட,
0: திருநெல்வேலியில மட்டும், அதாவது வேற எந்த இடத்துக்கும் போகாம
1: மாவட்டத்தை கூட சொல்லிட்டீங்க. அது சொல்லணும்னா ஒரு நாள் காணாது.
0: மாவட்டமா? நான் வந்து பாபநாசம்
1: ஊருக்குள்ள மட்டும் சொல்றேன்.
0: திருநெல்வேலி ஊர்ல மட்டுமா?
1: ஒரு 10 கோயில் சொல்லணும்.
0: திருநெல்வேலி ஊர் மட்டும்னா இங்க நெல்லையப்பர் கோயிலா?
2: உண்டா,
1: குட், அது மாதிரி.
0: சரி, அப்போ வந்து நிறைய உச்சிமலை கோயில் இருக்கு,
2: கோயில் இருக்கு, ஆயிரத்தம்மன் கோவில் இருக்கு.
0: ஆமா,
2: வேற உச்சிமகாலி கோயில் வரும்.
0: ஆமா, அப்புறம் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில், புட்டாத்தியம்மன் கோயில் நான் சொல்லியிருந்தேன், அதுவும் இங்கதான். நெல்லையப்பர் கோயில், நம்ம பெரிய கோயில் நெல்லையப்பர் கோயில் இங்கதான் இருக்காங்க. சரஸ்வதி அம்மன் கோயில் இருக்கு. இன்னும் 3 தான் சொல்ல வேண்டியது இருக்கு, 7 சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ, டைமும் முடிய போகுது. இது சங்கிலி புதத்தார் கோயில், அப்புறம்
2: நரசிம்மர் கோவில்,
0: நரசிம்மர் கோயில், லட்சுமி நரசிம்மர் கோவில், பெருமாள் கோவில் இருக்கு, கரியமாணிக்க பெருமாள் கோயில் டவுன்ல இருக்கு. 10 சொல்லிட்டோம், டைமும் முடிஞ்சிருச்சு. யாரு ஜெயிச்சா? நாங்களா, நீங்களா? யாரு ஜெயிச்சோம்?
1: உங்களுக்கு டபுள் மார்க் கொடுக்கும்.
0: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி,
2: நன்றி சார், நன்றி.
0: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீராம் பாத்தசாரதி பாடிய பாடல் கேட்டுட்டு நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 21 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சி பேச போறாரு அன்பு நேயர். வணக்கம். வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழின்னு தொடங்குற பாடல் ஒரு அஞ்சு பாட்டு பாடுதீங்களா? சரி பாடுங்க, உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இருக்கட்டும் நாலு. நீங்க பாடின பாட்டு எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. டக்குன்னு சொன்னீங்க பாருங்க, அதனால நீங்களே ஜெயிச்சதா வச்சுக்கோங்க. ஆமா,
2: ஜெயிச்சுட்டாங்க.
1: கேட்டதும் டக்குன்னு தொண்டையில நிக்குது வெளியே.

0: வரமாட்டது அப்படின்னு சொல்றீங்களா?
1: கேள்வி கேட்டா எல்லாருக்குமே வார்த்தை வராது.
0: ரொம்ப ரொம்ப அருமையா வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. வணக்கம வணக்கம
2: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாம். மூன்று விழுந்திருக்கு. சரி, நாபிரல் வாக்கியம் சொல்றேன், திரும்ப திரும்ப நீங்க. மஞ்சள் மிளகாய் மொத்தமாய் முளைத்த மிளகாய், முளைத்த மிளகாய் மஞ்சளாய் மாறியது. மஞ்சள் மிளகாய் மொத்தமாய் முளைத்த மிளகாய்,
2: முளைத்த மிளகாயா?
0: ஆமா. அப்புறம் முளைத்த மிளகாய் மஞ்சளாய் மாறியது.
2: முளைத்த மிளகாய்
0: மஞ்சளாய் மாறியது.
2: மஞ்சளாக மாறியது.
0: நான் இன்னொரு திருப்ப சொல்றேன். மஞ்சள் மிளகாய் மொத்தமாய் முளைத்த மிளகாய், முளைத்த மிளகாய் மஞ்சளாய் மாறியது.
2: முளைத்த மிளகாய் மஞ்சளாக
0: மாறியது. சரி, உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: மஞ்சள் மிளகாய் மொத்தமாக முளைத்த மிளகாய், முளைத்த மிளகாய் மஞ்சளாக மாறியது.
0: சூப்பர். இன்னொரு ரெண்டு திருப்பு.
2: மஞ்சள் மிளகாய் மொத்தமாக முளைத்த மிளகாய், முளைத்த மிளகாய் மஞ்சளாக மாறியது. மஞ்சள் மிளகாய் மொத்தமாக முளைத்த மிளகாய், முளைத்த மிளகாய் மஞ்சளாக மாறியது.
0: அருமை, ஜெயிச்சிட்டீங்க, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி
0: நன்றி. ரொம்ப அருமையா சொன்னாங்க.
1: அந்த மஞ்சளும் மிளகாயும் மொத்தமா முளைச்சது ரொம்ப அழகா இருந்துச்சு.
0: ஆமா, மொத்தமா முளைச்ச மாதிரியே இருந்தது. நன்றி.
1: கண்ணு முன்னாடி காட்சியா வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன்.
0: ஆமா, ரொம்ப அருமையா சொன்னாங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஐயா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, திப்பு மதுமிதா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:30 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மகாலட்சுமி,
0: நலமா இருக்கும்?
2: நலமா இருக்கும். உங்களுக்கான நம்பர் இந்தோ.
0: இரண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். கேளுங்க, கண்டிப்பா விடிக்கத கேப்பீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. பிரித்தால் ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
2: இவ்வளவு ஈஸியா கேட்டாங்க உங்களுக்கு.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: கேளுங்க.
0: மயக்கம் என்ன உன் மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணு. தயக்கம் என்ன, அதுக்கடுத்து எனக்கும் தெரியல பாட்டு. தங்க கல்யாணி படிப்பாங்க பாடுங்க.
2: இது வேறையா? இரண்டு மனம் வேண்டும். அப்புறம் தெரியலையே.
0: இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. போதுமா?
3: போதும் போதும், சூப்பர்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நேர்கள்லாம் அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேயர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஆடு புலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நான்கு மணி 37 நிமிடத்துல நீங்க இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
3: சொல்லுங்க, யாரு யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: வைக்கால்பட்டில இருந்து கனிஷ்கா.
1: கனிஷ்கா,
3: உங்க பேரு யாருக்கு அப்புறம் அந்த பேர் உங்களுக்கு கொடுத்தாங்க?
1: இல்ல, ஆனா அவங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணா?
2: ஆமா.
1: உங்களுக்காகவே அடுத்த நிகழ்ச்சி இருக்கே, அம்மா இருக்காங்களா?
2: கொடுங்களேன். ஆ, இருக்காங்க.
1: கொடுங்க. நான் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன், ஏன்னா அரும மொழிகள்ல உங்க பொண்ணு பேசலாம், நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல, அதனாலதான். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?

0: இங்கம்மா
1: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
1: பேர் பரமேஸ்வரி.
0: சரிம்மா, உங்களுக்காக தாயை முருட்டுறேன். மூணு விழுந்திருக்கு, நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும்.
2: பெண்கள் பெயரால இருக்கக்கூடிய ஊரு, ஒரு அஞ்சு ஊர் சொல்லுங்க பாப்போம்.
1: ஊரு வெச்சல்பட்டி, தவர் நகர்.
0: அப்படி இல்லம்மா, பெண்களோட பேரை வச்சு ஊர் பேர் இருக்குல்ல, இப்ப ராதாபுரம் அப்படின்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி அஞ்சு பேர், அஞ்சு பெண்களோட பேர்ல ஆரம்பிக்கக்கூடிய அஞ்சு ஊர் பேர். உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது, சொல்லுங்க. மேட்டூரா?
2: அதுல பேர் எங்க வந்திருக்கு?
0: பெண்களோட பேர் இப்ப ராதாபுரம்னா அதுல ராதா வருதா, அதே மாதிரி ஒரு அஞ்சு பேர், அஞ்சு ஊர் பேர்.
2: அதுல பெண்ணோட பேர் இருக்கணும்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம் வணக்கம்.
3: மாய வணக்கம். என்ன அன்பா நேர்புத்தான் அம்மா வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, உங்களுக்காக என்ன விழுது அப்படிங்கறத கேட்டுடலாமா? உங்களுக்கு விழுந்திருக்கு மூணு. பெண்களோட பேர்ல ஆரம்பிக்கக்கூடிய ஊர் பேர், ஒரு அஞ்சு ஊர் பேர் சொல்லுங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன், ராதாபுரம், ராதான்னு வருதா, அதே மாதிரி ஒரு அஞ்சு ஊர் பேர். உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது.
3: சிதம்பரம்.
2: அது சிதம்பரம்ங்கிறது ஆண் பேர்,
0: ஆண் பேர்ல பெண் பேர். ஆமா சிதம்பரம், எங்க சித்தி பேரும் சிதம்பரம் தான். சரி, அடுத்து ஒண்ணு சொல்லிட்டீங்க.
2: ஊர் பேர நீங்க பெண் பேரா சொல்ல சொன்னா, நீங்க வந்து பெண் பேர ஊர் பேராக்கிட்டீங்க.
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க, அவங்க டைம் முடியுது, பேச்சு கொடுத்தா சொல்ல மாட்டாங்கன்னு
3: நினைக்கிறேன்,
0: சொல்லுங்க. காவேரின்னு ஊர் இருக்கோ,
3: நதிதான்புரம்
0: நாலு அஞ்சு, ஒன்னு டக்குனு டக்குனு முடிய போகுது.
2: ஐயோ பயமுறுத்தாதீங்க அவங்கள.
0: பார்வதிபுரம் சொல்லிட்டாங்களா? சரி ஓகே, சூப்பர், ஜெயிச்சிட்டீங்க. இதே எங்களுக்கு விழுந்திருந்தா அவங்க கேக்குற கேள்வியே வேற மாதிரி இருக்கும், அதுக்கு தானே ரெடியா வந்தீங்க. நீங்க வந்த வேகத்திலேயே தெரிஞ்சது, ஏதோ வில்லங்கமான கேள்வி எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல வேலை மூணு விழுந்தது. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஆனாலும் ஜெயிச்சிட்டீங்களே, நன்றி நன்றி நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பாயும் புலி திரைப்படத்திலிருந்து திவ்யா குமார் ஷாஷா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 46 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இப்போதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம். நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன விழுது அப்படின்னு பாத்துடலாமா? உங்களுக்கு 4 விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். என்ன கேட்க போறீங்க கேளுங்க. ஒரு பொட்டு இலைக்கா? ஒரு பொட்டு இலைக்கா? ஒரு பொட்டு இலைக்கு
2: விதியத்த மரமே.
1: விதியத்த மரமேவா? தெரியலையே, ஏதாவது க்ளூ கொடுங்க. பனைமரமா?
3: இல்ல இல்ல, பனைமரத்துல இலை எல்லாமே இருக்கு.
1: ஓஹோ, மரமே உயர்ந்த மரமே சொன்னீங்க, பனைமரம் தான் உயரமா இருக்கும்.
3: இல்ல, வயக்காடுல பாருங்க, வயக்காடுல வேலி போட்டு பாருங்க.
1: வேலி போட்டு
2: மூங்கிலா? மூங்கில் மரமா?
1: அருமையா நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க, நீங்க தான் ஜெயிச்சீங்க. நன்றிமா. நன்றி நன்றி. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஜெயிச்சதும்.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: திருமலஞ்சி கிராமத்திலிருந்து கோம்பு.
0: சரி, உங்களுக்கு என்ன விழுதுன்னு பாத்துடலாமா? இரண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும், கேளுங்க.
1: ரஜினிகாந்த் அம்பிகா நடித்த ஜோடியா நடித்த மூன்று திரைப்படங்கள்.
0: ரஜினிகாந்த் அம்பிகாவுமா?
1: ஆமா.
0: நடித்த திரைப்படம் என்ன? முத வந்து படிக்காதவன்.
1: ஓகே.
0: அப்புறம் இன்னொன்று உண்டு, அது முள்ளும் மலரும். இல்லை, ரெண்டு ஹீரோயின் உண்டு. ராதா எங்கேயோ கேட்ட குரல், நான் சிகப்பு மனிதன். எங்கேயோ கேட்ட குரல்,
2: படிக்காதவன்
0: முதல்ல சொல்லிட்டோம். மூணு தானே கேட்டீங்க? நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்தெல்லாம் உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:54 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அசத்தினாங்கன்னு தான் சொல்லணும். என்ன கேட்டாலும் ரொம்ப அழகாக முயற்சி பண்ணாங்க, நிறைய பேர் ஜெயிச்சாங்க. கேள்விக்கெல்லாம் முயற்சி பண்ணி பதில் சொன்ன நேயர்களுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: தங்க கல்யாணி.
0: மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். உள்ளலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக்கு அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்ப மொழிகள். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு சுட்டி குழந்தைகளோட குரலை கேட்க விரும்பினீங்கன்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு குழந்தை

0: யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? மரிய மெரினா. எங்க இருந்து? சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சாப்பிட்டீங்களா?
0: இல்லையே, நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: சிக்கன்.
0: சிக்கனா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: வீடுகதை
0: கேட்க போறீங்களா? கேளுங்க.
1: கருப்பு கல்லை.
0: சரி,
1: வாயில போட்டால் நீலமாவான், அது என்ன?
0: கருப்பு கல்லை வாயில போட்டா, கேளுங்க திரும்ப.
1: கருப்பு காகை.
0: கருப்பு வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? இந்த மாதிரி உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களோட குரலை கேட்க விரும்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். கால் பண்ணுங்கள் 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சி பேச போகிற அடுத்த அன்பனையர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு அழகான பாடல் பசும்பொன் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. சுஜாதா மற்றும் கிருஷ்ணச்சந்திரன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:11 நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு குழந்தை, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: வைக்கால்பட்டில இருந்து கனிஷ்கா.
0: கனிஷ்கா, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: விடுகதை கேக்குறேன்.
0: கேளுங்க.
1: ஒரு எறும்பு ஸ்கூலுக்கு போகும், ஆனா போகாது, கட் அடிச்சிரும் ஸ்கூல். அது என்ன எறும்பு?
0: சொல்றதுக்குள்ள சிரிக்கிறாங்களே. ஒரு எறும்பு ஸ்கூலுக்கு போகுது, கட் அடிச்சிருமா? ஒரு எறும்பு
1: போகும், ஆனா கட் அடிச்சிரும்
0: ஸ்கூலுக்கு பார்த்து போகுது, ஆனா கட் அடிச்சிருமா? போகுது ஆனா கட் அடிச்சிரும். நான் கட் அடிச்சிடுது கிடையாதுங்கிறதுனால தெரிய மாட்டேக்கே. ஏதாவது க்ளூ கொடுங்க பாப்போம்.
1: கடிச்சா ரொம்ப வீங்கும்.
0: கட்டரும்பா?
1: கரெக்ட்.
0: ஓ, அந்த பேர்லயே கட்டன்னு இருக்கிறனாலயா? சூப்பர், ரொம்ப அருமை. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: நன்றி.

இந்த மாதிரி உங்க வீட்டு சுட்டி குழந்தைங்களையும் பேச வைக்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0462251133 அல்லது 0462251133 என்ற எண்களுக்கு. அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். சிலக்கண்ணு திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 19 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில் பேச போற இடத்த அன்பு குழந்தை யார் இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? கவிஸ்ரீ பேசுறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? சரி, என்ன என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாட்டு படிக்க போறீங்களா? படிங்க, கேக்கலாம். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்றத கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது, அவ்வளவு அழகா இருந்தது. ஃப்ரெண்ட் பேசுறாங்களா? ஃப்ரெண்டோட பேர் என்ன?
2: ராகினி.
1: ராகினி, ராகினி என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்லுங்க. எத்தனை குறள்?
2: திருக்குறள் ஆதி பகவன் முதல் கே முலகு கற்க கசர கற்பவை கற்பே நிற்க அதற்கு தக செல்வத்து செல்வாம் செவி செல்வாம் அச்செல்வாம்
1: செல்வத்துள் எல்லாம் தலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய மலரளி குரல்ல கேட்கும் போது ரொம்ப அழகா இருந்துச்சு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. குழந்தைங்க பேசுறதை கேட்கும்போது எவ்வளோ கவலைகள் நம்ம மனசில் இருந்தால் கூட அந்த குழந்தையின் குரலை கேட்கும்போது அது பனி போல விலகி மனசே லேசான மாதிரி இருக்கும். அந்த மழலை குரல் கேட்டுக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களோட குரலும் நம்ம பண்பலையில் கேட்க விரும்பினீங்கன்னா கால் பண்ணுங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? என்னாச்சு, பேசுங்க. யார் பேசுறீங்க? யாரு? சுஜிதாவா? கீர்த்திகா பேசுறீங்களா? சரி சொல்லுங்க. எங்க என்னாச்சு, அவ்வளவுதானா?
2: மலை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டு வந்து கண்ணா மூச்சி ஆடலாம், வெண்ணிலவை படகேறி விண்வெளியை சுற்றலாம், மேகம் எல்லாம் ஒன்னா சேர்த்து மெத்தையாக தூங்கலாம், வேண்டுமெனில் விடுபெடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? டீச்சர் சொல்லி கொடுத்தா. ஆனா இப்ப அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அழகா சொல்ல வச்சாங்க உங்களை, அப்படிதானே? யாரு பக்கத்துல இருந்து பேசுறது? யாரு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது பக்கத்துல இருந்து சொல்லுங்க? அம்மா தானே. உங்க அம்மா தான் உங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க. அம்மாக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லிருங்க அம்மாக்கு.

நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? பிரவீனா. பேர் சொல்லுங்கம்மா. என்னாச்சு பேச வந்தீங்க? காணும் சத்தத்தையே காணுமே. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பரம்பரை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, தேவா இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 30 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள் நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு குழந்தை வணக்கம் வணக்கம் சொல்லுங்க யார் இங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில விடுகதை கேட்க போறீங்களா கேளுங்க இருக்கிறதுலயே பெரிய கேட்டா இருக்கிறதுலயே பெரிய கேட்டு என்ன
1: கேட்டு
0: அப்படியா ஏதாவது க்ளூ கொடுங்களே ஆ கோல் கேட்டா நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு குழந்தை வணக்கம் வணக்கம் யார் இங்க இருந்து
1: அவனுக்கு
0: காடே சொந்தமா அரசனுக்கு காடே சொந்தம் அரசனுக்கு காடே சொந்தம் ஏதாவது க்ளூ சிங்கமா சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா
1: வெயில் கண்டால் கண்ணில் பயம் கொண்டவன் அவன் யார்
0: என்னது வெயில் கண்டாளா முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம் ஜோடி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டுட்டு நினைஞ்சிருங்க இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6

5:37 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை அரும்பு மொழிகள் அருமொழிகள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்களோட குரலை கேட்க விரும்பினா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எங்களுக்கு

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பரம் நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: போறீங்க? ஃபிஃப்த்தா ஃபோர்த்தா? விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க கேளுங்க.
1: ஒரு மனுஷனுக்கு தலை சுத்தும், ஆனா இந்த மனுஷனுக்கு தலை சுத்தாது.
0: ஒரு மனுஷனுக்கு தலை சுத்தும், ஆனா இந்த மனுஷனுக்கு தலை சுத்தாதா? ஓ ஃபேனா?
1: கரெக்ட்.
0: அவ்வளவுதானா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அதிதி சங்கர் யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல் வெறுமன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5:49 நீங்க நினைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு குழந்தை, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க?
3: சுஜி.
1: சுஜி, என்ன படிக்கிறீங்க?
3: 4th.
1: 4th படிக்கிறீங்களா? என்ன சொல்ல

5:54 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இன்னைக்கு நம்ம அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் குட்டீஸ்லாம் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அஸ்தினாங்க. அவங்களுடைய மழலை குரலில் நம்ம நனைஞ்சோம்னே சொல்லலாம். இன்னைக்கு கலந்துக்கிட்ட அத்தனை அன்பு குழந்தைகளுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கப்பில் தேவ். நேர்களே, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நேர்களே, இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 6:30 பர்மிங்ஹாம் எட்பாச்சிடனில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற உள்ள ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழலாம். நேர்களே, நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் 6:40 பக்தி மாலை, 7:00 திரேசை, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த தினசரி நிலவரம், 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளில் விஷ ஜந்துகளால் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சையியல் துறை மருத்துவர் வி ராஜேஷ் அவர்கள், 8:05 இளம் காற்று, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஓமைகளில் அகப்பொருளும் அழகுணர்வும், 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேரிலது வரை நமது ஒலிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயிலன் என்ற மாடசாமி அவர்கள், 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக புதிய பாதை நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 தமிழை அமுதே உரை வழங்குபவர் பொன்வேலு மயில் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 7:45 இன்றைய தினம், காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை பங்கு பெறுபவர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரேசை, 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமானவை எவை, தெருவில் விளையாடிய கோலி கிட்டிப்புள்ளா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா, 10:02 மனம் விரும்பதே முற்பகல் மணி, 11:02 மணி திருநார் நிகழ்ச்சியில் வெள்ளூர் ஸ்பின்னி பிரிஞ்சால் பற்றிய தகவல்கள், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நல்லது எது, கட்டுப்பாடா சுதந்திரமா, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் பற்றிய தகவல்கள், 1:10 நலம் தானாவில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல், 1:55 காது மூக்கு தொண்டை மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள், பிற்பகல் மணி 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரேசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த தினசரி நிலவரம், 7:32 அறிவியல் நேரம், 8:05 குக்கு, 9:15 செய்திச் சுழர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பதிற்று பத்து காட்டும் கடற்போர் உத்திகள், 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் பேராட்சி

பாடலின் தொகுப்பில் இடம்பெறும் 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேரில் இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகள் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 6:21 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கீழ் நோக்கி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனச்சோலைகள் உண்டு.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86-458. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-249-86-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் உங்களுக்காக agnchn1@gmail.com.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பிர்மிங்ஹாம் எச் பாஸ்டனில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழுங்கள் நேர்களே.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களே கிரியேட் பண்ணுற தேவை இருக்குது. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் பல இடங்களில், பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில், மாவட்ட மருத்துவமனைகளில், தாலுகா மருத்துவமனைகளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் சிறப்பு

0: மருத்துவர்கள் சொல்லப்படுற உங்களுடைய தேவை இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்களை தான் அது கிரியேட் பண்ணணும்.
1: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோர் சரியான பாதையில் வழி நடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இத்தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன் அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
3: தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 11ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக

0: நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக் ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டம் தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரமாறு மணி 40 நிமிடம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நியூஸ் ஆன் ஏர் ஆப் லைவ் ஸ்ட்ரீமிங்ல கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் பக்தி மாலை. எல்லா பக்கங்களில் இருந்தும் நதிகள் வந்து கலந்தாலும் கூட கடல் எவ்வாறு எல்லையை மீறாமல் அமைதியாக இருக்கின்றதோ, அதே போல ஆசைகள் சூழ்ந்தாலும் எந்த மனிதன் கலங்காமல் அமைதியாக இருக்கின்றானோ அவனே உண்மையான அமைதியை அடைகின்றான்.

ரஜோகுணத்தில் இருந்து பிறக்கும் பேராசையும் கோபமுமே மனிதனின் மிகப்பெரிய எதிரிகள். இவை ஒருபோதும் திருப்தியடையாதவை மற்றும் மனிதனை பாபத்தில் தள்ளுபவை. நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நிறமாறு மணி 50 நிமிடம் இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். நியாயஸ்தலத்தில் உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாயே.

உங்கள் உள்ளங்களில் நன்மையை அல்லாஹ் அறிந்தால் உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதை விட மிகச் சிறந்ததை அவன் உங்களுக்கு வழங்குவான், உங்களை மன்னிக்கவும் செய்வான். நேர்களே, இணைந்திருக்கின்றோம் FM Rainbow 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

ஆழ்வார் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்து, செந்தில் தாஸ், வேலாயுத்தம், ரோஷினி, ஸ்ருதி பிரியா, அர்ஜுன் தாமஸ் மற்றும் சுஜாவிதாவோடு பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. நான் முத்துக்குமார் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் யேசுதாஸ் அந்த கியூட்டான பாடல்

கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரையிசை. இன்னும் சில நொடிகளில் தென்காசி மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்து எங்களது உங்கள் அபிமான FM Rainbow 102.6.

0: 10 நிமிடம். தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி ராஜபாளையம் செல்லும் சாலை, சிறுவேங்கடம் செல்லும் சாலை, பேருந்து நிலையம் வழியாக பயணியர் விடுதி வரை நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் இந்த ஆண்டு சீசன் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் முதல் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வரை குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கொட்டும் தண்ணீரில் குளிக்க உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டதால் குற்றாலத்தில் சீசன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக கனிம வளங்களான எம்சன், கருங்கல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் டன் கணக்கில் 500க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதால் இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் கனிம வளத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நள்ளிரவில் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் சோதனை சாவடியில் வழித்தடத்தில் செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான ஒற்றைப்பட்டை, இரட்டைப்பட்டை வரிசை முறையாக பின்பற்றி வருகிறதா என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் வினோத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மேலும் காவல்துறை முறையாக வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான வி கே ராஜு வருகை புரிந்தார். அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக் குமார், மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் ஆகிய அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் திட்ட பணிகள் குறித்தும், தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும், இளஞ்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை துறையில் புறவழிச்சாலை திட்ட பணிகள் மற்றும் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி ஊராட்சியில் மூலிகை தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெகிழி கழிவு மையம், மண்புழு உரம் தயாரிக்கும் பணிகளையும், சிவராமபேட்டை கிராமத்தில் சாண எரிவாயு கலன் பயன்படுத்தப்படும் பயன்பாடுகள் குறித்தும், அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், எடை மற்றும் உடல் உயரம் கற்றல் திறன் குறித்தும், நயினாகரம் ஊராட்சியில் வள்ளியம்மாள்புரத்தில் கட்டப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கடையநல்லூர் நகராட்சியில் தூய்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் கழிவு நீர் சுத்திகரிப்பு மைய திட்ட பணியையும், 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 46 லட்சம் மதிப்பீட்டில் நாய்கள் காப்பகம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வேளாண்மை விற்பனை கூட வளாகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கடையநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் துறை சார்பில் குழந்தை தொழிலாளர்களின் ஒழிப்பு தின உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எந்தவித பணியிலும் ஈடுபட கூடாது என்றும், 15 முதல் 18 வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் பயன்படுத்த கூடாது எனவும் வலியுறுத்தினார். மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை ஊக்குவித்து குழந்தை தொழிலாளர்கள் முறையை முற்றிலும் ஒழிக்க சமூகத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.
0: தென்காசி

0: மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனிதகுலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்திலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்திலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதிய

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்கவுள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களும் இன்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கீர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்கவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல்

0: லீட்டருக்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடி ராக்காய மூக்காய குப்பாய சகாபி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைமாசம் கல்யாணம் எல்லாம்.
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
3: நம்மை சுற்றியில் இன்றைக்கு நாம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே முக்கியமாக லாஸ்ட் மினிட்ல நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஆர், யூஎஸ்ஆர்பி போன்ற அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்காக நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடத்தப்படக்கூடிய இலவச பயிற்சி வகுப்புகள் இருக்கு இல்லையா, அதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்க பயிற்றுநர்கள் வந்து தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்களாம். இந்த பயிற்சி வகுப்புகளுக்காக தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த பயிற்றுநர்களுக்கு அரசு விதிகளுக்கு உட்பட்டு மதிப்பூதியமாக ஒரு மணி நேரத்துக்கு 800 ரூபாய் அப்படின்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி வகுப்பு நடத்த விருப்பம் இருக்கிறவங்க தங்களது சுயவிவர படிவத்தை, அதாவது அவங்களுடைய ரெசியூமை, நாளைக்கு 15/6/2026 உள்ளார ஸ்டடி சர்க்கிள் tvlai@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டடி சர்க்கிள் tvlai@gmail.com. studycircletvlai@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பிலான நேர்முக தேர்வுக்கான தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும், தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9499055929 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப்பினை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பின் மீண்டும் உங்களுக்காக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 9499055929 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப்பினை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மேலதிக தகவல்கள் வேணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளினுடைய நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்வுக்குழு மூலமாக தேர்வு செய்து தேர்வு செய்யப்படக்கூடிய விருதாளர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் மாநில விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கென தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணிபுரிபவங்க மேலும் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த தொண்டு நிறுவனம், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த தனியார் நிறுவனம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த சமூக பணியாளர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்ற இந்த இவங்க எல்லாருக்குமே ஆகஸ்ட் 15 2026 சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட இருக்கிறதா. அதனால் இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விருதாளர்கள் www.awards.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் போயிட்டு அங்கே குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தில் விவரங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையத்தில் முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க, www.awards.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதள முகவரியில் போய் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 25/6/2026 உள்ளார் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வலைத்தளத்தில் விண்ணப்பிக்காத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நகல்களை மாவட்டத்திறனாளிகள் நல அலுவலர்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இதுவரைக்கும் கேட்டோம் நம்மை சுற்றி.

உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

கிட்டத்தட்ட 310 வகையான பாம்புகள் வகைகள் இருக்கிறதாக அறியப்படுகின்றன. அவற்றுள் ஒரு 66 வகை விஷப்பாம்புகளாக கருதப்படுகின்றன. இவ்வளவு எண்ணிக்கையில் அதிகமான விஷப்பாம்புகளாக கருதப்பட்டாலும் அதீத விஷத்தன்மையுடைய நம் அன்றாட வாழ்வில் நடைமுறைக்கு மக்களோடு தொன்று தொட்டு அல்லது கால்நடைகளோடு கலந்து நம் வாழ்விடங்களில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷப்பாம்புகளாக 4 பாம்புகள் கருதப்படுகின்றன. அது கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், நல்ல பாம்புகள் என 4 வகை பாம்புகளாக அறியப்படுகின்றன. இவ் 4 வகை பாம்புகள் அதீத விஷமுடைய பாம்புகள், அதே போல மக்களுக்கு பிரச்சனைக்குரிய பாம்புகளாக கருதப்பட்டாலும் அவை பொதுவாக மக்களை விரட்டி சென்று கடிப்பது இல்லை. அது வந்து தன் வாழ்விடத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் போது யதார்ச்சையாக நம்மளை கடுத்துவிட நேருகின்றன. இவை பொதுவாக விளை நிலங்களில் அல்லது விவசாய நிலங்களில் அதிகப்படியாக காணப்படும். ஏனென்றால் அப்பாம்புகளுக்கு தேவையான உணவுகள், குறிப்பாக எலி வகையை சார்ந்த விலங்குகள், சிறு பூச்சிகள், இவை அனைத்தும் அங்கு அதீதமாக கிடைப்பதால் இவை அங்கு வாழுகின்றன. நாம் விவசாய நிலங்களுக்கு நம் அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கு செல்லும்போது அல்லது புதர்களில் அறியாமல் வெறும் கால்களில் நடந்து போகும்போது இவற்றை மிதிப்பதற்கு ஆளாகி அல்லது தொந்தரவு செய்ய ஆளாகும் போது அவை நம்மை கடுத்து விடுகின்றன. கால்நடைகள் எவ்வாறு பாம்பு கடி அல்லது விஷக்கடிக்கு ஆளாகுவது என்றால், கால்நடைகளை எடுத்துக்கொண்டால் சிறு பிராணிகள், பெரிய பிராணிகள் என்று நம்ம இருவகைப்படுத்தலாம். இவற்றுள் ஆடு மாடுகள் மற்றும் ஆடுகளில் செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், குதிரைகள், பன்றிகள், இவையெல்லாம் பெரிய பிராணிகளாக கருதப்படுகின்றன. சிறு பிராணிகள் என்று எடுத்துக்கொண்டால் பூனை வகைகள், நாய் வகைகள், இவை சிறு பிராணிகள் பிரிவில் வருகின்றன. இதை தவிர்த்து ராபிட், முயல் வகைகள் மற்றும் எலி, சுண்டலிகள் என ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட விலங்குகளும் பிராணி வகையில் கருதப்படுகின்றன. சிறு பிராணிகள் என்று நம்ம எடுத்துக்கொண்டால் நாய்கள், பூனைகள், இவை பெரிதும் ஊர்களில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதில் பூனைகள் பாம்பு கடிக்கு அதீதம் ஆட்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கு ரிஃப்ளெக்ஸ் அதிகம். பாம்பு கடியிலிருந்து தன்னை தப்பித்து கொள்வதற்கு அதோட ரியாக்ஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடிக்கிறதுக்கு ஆட்படும் போது அதிலிருந்து தப்புவதற்கான முயற்சிகளை அது வெகு சீக்கிரமாக எடுப்பதால் பாம்பு கடியிலிருந்து தப்பித்து கொள்கின்றன. ஆனால் நாய்கள் பெருமளவிலும் முதலாளி அல்லது தன்னை வளர்ப்பவர்களை பாதுகாத்து கொள்ளும் விதத்தில் அவை வளர்க்கப்படுவதால் சில நேரங்களில் தற்காத்து கொள்ள பாம்பு கடிக்கு ஆளாகின்றன. அல்லது விளையாடும் நோக்கத்தில் புதர்களில் இருக்கும் பாம்புகளை துரத்துவதற்காகவோ அல்லது குறைப்பதாக செயல்படும் போது பாம்பு கடிக்கு ஆளாகின்றன. பெரிய கால்நடைகள் என்று எடுத்துக்கொண்டால் செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், பசுமாடுகள், இவை புதர்களில் அல்லது புல்வெளி மேய்ச்சலுக்காக விளைநிலங்கள் அல்லது பொதுவெளி மேய்ச்சலுக்கு போகும்போது புற்களை சாப்பிடும் போது அப்புதர்களுக்கு இடையில் பாம்புகள் இருக்க நேரிட்டால் ஆக்சிடென்டாக பாம்பு கடிக்கு ஆளாகின்றன. ஸோ கால்நடைகள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக பாம்பு கடி என்பது அதன் முகப்பகுதிகளிலோ, கால்நடைகளின் முகப்பகுதிகளிலோ அல்லது கால் பகுதிகளிலோ தான் அதிகமாக விஷக்கடி ஏற்படுகின்றன. இவ்வாறு ஏற்படும் போது கால்நடைகளுக்கு பல உபாதைகள், அறிகுறிகள் ஏற்படும். அதை நாம் மேற்கொண்டு பார்க்கலாம். மேலும் பன்றிகளுக்கு பாம்பு கடி அதிகமாக தாக்கப்படுவதில்லை. ஏனென்றால் பன்றிகளுக்கு வந்து அதன் தோல் பகுதிக்கு அடியில் கொழுப்பு படர்ந்த படலம் வெகு அடர்த்தியாக இருப்பதால் விஷம் வந்து அதிகமாக இரத்தத்தில் கலப்ப நேர்விடுவதற்கு தாமதமாகிறது. ஸோ அதற்குள்ளாக நாம் விஷமுருவு மருந்தை நம்ம செலுத்தி அந்த விலங்குகளை காப்பாற்றி கொள்ளலாம். அதே போல உலக தரவுகளை எடுத்துக்கொண்டால் அதிகமான விஷக்கடிக்கு ஆளாக மனிதர்களை பேசுகிறேன். ஏனென்றால் கால்நடைகளில் விஷக்கடிக்கு உண்டான தரவுகள் ஏதும் அதிக அளவில் இன்டர்நெட்டுகளிலோ இல்லது வந்து கையேடுகளிலோ பெரிதாக குறிப்பிடப்படவில்லை. மனிதர்களுக்கு எடுத்துக்கொண்டால் அதிக அளவில் வந்து பாம்பு கடி வந்து தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால், அதாவது சென்ட்ரல் மத்திய பகுதி அல்லது வந்து வடக்கு பகுதிகளில் அதிகமாக

பாம்பு கடிக்கு ஆளாகப்படுகின்றன. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வேலூர், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் அதிகமாக பாம்பு கடிக்கு ஆளாகப்பட்டு இறப்புகள் அதிக அளவில் ஏற்படுகின்றது. நம் திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மாடரேட் அளவில், அதற்கு அடுத்தபடியாக பாம்பு கடிக்கு மக்கள் ஆட்படுகின்றனர் என்று தரவுகள் கூறுகின்றது.

நல்ல பாம்புகளும் கண்ணாடி விரியன் இவ்விரு வகை பாம்புகளும் நியூரோடாக்சிக், அதாவது கால்நடைகளின் நரம்பு மண்டலங்களை தாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த விஷத்துக்கு. அப்போ நரம்பு மண்டலங்களை பாதிக்கப்படும் போது என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் என்றால், கண் வந்து ஒரு மாதிரி சொக்கி போகிறது, நாக்கிலிருந்து விஷத்தன்மை எச்சில் உமிழ்நீர் அதிகமாக சொட்டுறது, ஃபிட்ஸு வந்தது மாதிரி அறிகுறி இருக்கும். அப்புறம் வந்து நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி கன்வல்ஷனு அந்த மாதிரி அறிகுறிகள் வந்து இந்த நல்ல பாம்பு கட்டுவிரியன் பாம்புகளுக்கு அதிகப்படியான நோய் அறிகுறி காணப்படும். அதே நேரத்தில் விரியன் பாம்பில் வந்துட்டு கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் இருவகை பாம்புகளுக்கு வந்துட்டு விஷத்தன்மையானது வந்து இந்த இரத்தம் உரியும் தன்மையை மட்டுப்படுத்துறது, அல்லது வந்து கிட்னி பாதிப்பு சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துறது, இது எல்லாமே அதீதமாக காணப்படும். அதே போல் வந்து இந்த கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் பாம்புகள் கடிக்கு ஆட்படும் போது இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக கருதப்படுகிறது. அதாவது நல்ல பாம்பு கடியை விட இந்த கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் பாம்பு கடியில் வந்து இறப்பு அதிகமாக ஏற்படும். இந்த நான்கு வகை பாம்புகளிலேயுமே நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த கண்ணாடி விரியனும் சுருட்டை விரியனும் தான் ரொம்ப டேஞ்சரஸ்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதோட விஷத்தோட அளவு வந்து ஒரு கொத்தில் வந்து அதிகமாக உடலில் செலுத்தப்படுது, மிஸ்ஸே ஆகாது. ஸோ விஷம் எந்த அளவுக்கு டோஸ் அதிகமாக நம்ம உடலில் கலக்குதோ இறப்பு வெகு சீக்கிரமாக இருக்கும். அப்போது அதே நேரத்தில் வந்து இந்த இரத்த நாளங்களை வந்து உடைச்சி அந்த இரத்தம் உறையும் தன்மைகளை வந்து கம்மி பண்ணுறதுனால இறப்பு வந்து சீக்கிரமாக நடக்குது, இரத்த வெளியேற்றம் நிறைய நடக்குது. அதே போல் வந்து கடிப்பட்ட இடத்துல இருக்கிற திசு வந்துட்டு உடஞ்சி அழுகி போய் சிதஞ்சி அந்த பிரச்சனைகளும் ஏற்படுது. இதில் வந்து உடனடியான சிறுநீரக பாதிப்பும் ஏற்படுதுனால வெகு விரைவில் வந்து இந்த கால்நடைகளும் இறப்பதற்கு ஆளாகப்படுகின்றனர். கண்ணாடி விரியன் வகை பாம்புகளில் வந்து நம்ம ரெண்டு விதம் தான் நம்ம பேசணும், அதாவது கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன். இதே மாதிரி நிறைய வகையான விரியன் பாம்புகள் இருக்குது, அதாவது மலபார் பிட் வைப்பர், ஹம்பு நோஸ்டு பிட் வைப்பர், இந்த மாதிரி வைப்பரில் பிட் வைப்பர்னு ஒரு உட்பிரிவு இனத்தை சார்ந்த வகை

பாம்புகளும் இருக்குது. அது வந்து விலங்குகள் அல்லது மனிதர்கள் வாழும் வாழ்விடங்களில் பொதுவாக காணப்படுவதில்லை. காட்டுப்பகுதிகளில், மலை பிரதேசங்களில் வந்து அதிகமாக காணப்படும். மலபார் பிட் வைப்பர் எல்லாம் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் கேட்ஸு, கேரளா பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. நம்ம விலங்குகளுக்கும் நமக்கு இந்த பாம்பு கடி ஏற்படும். அப்போ வந்து நம்ம நினைப்போம் இது வந்து ஈஸியாக வந்து ஒரு எதிர் நச்சு முறிவு மருந்தை மட்டும் செலுத்தினா போதும்னு, அது வந்து கிடையாது. அந்த பாம்பு கடிக்கு உரிய நச்சு மருந்து வந்து போடணும். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற நச்சு முறிவு மருந்தில் இந்த 4 விஷப்பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சு முறிவு மருந்து இருக்குது. அதாவது கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நல்ல பாம்பு, சுருட்டை விரியன், இது 4க்குமே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து இந்த 4 வகையான பாம்பு கடி தான் அதிகமாக ஏற்படுது. ஸோ இந்த நச்சுமுறிவு மருந்தே போதுமானது. இருந்தாலும் கூட இந்த சிறுநீரக பாதிப்பு, அப்புறம் வந்து இரத்த நாளங்கள் பாதிப்பு, திசு சிதைவடைதல், இது எல்லாமே விரியன் வகை பாம்புகளில் அதிகமாக இருப்பதுனால இறப்பு கிட்டத்தட்ட 10% ஏற்படுறத நம்மளால் தவிர்க்க முடியலை. இதை தவிர்க்கணும்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து கால்நடைகளை வந்து காப்பாற்றலாம். இதே நேரத்தில் வந்து நல்ல பாம்பு அல்லது வந்து கட்டு விரியன் பாம்பு கடிச்சதுன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கும்னு பார்த்தோம். அப்போ அறிகுறி என்னென்னா, இந்த நாக்கில் இருந்து உமிழ்நீர் வர்றது, நரம்பு உதறது, கண்ணு முழி தள்ளிடுறது, இந்த மாதிரி அறிகுறி, மூச்சு திணறல், மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது, கடைசி வந்து மூச்சு விடாமல் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிடுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நச்சு முறிவு மருந்து ஆன்டிவினம்ங்கிற அந்த மருந்து போட்டாலே போதும், மேக்சிமம் சிறுநீரக பாதிப்பெல்லாம் ஏற்படுவது இல்லை. அப்போ வந்து நம்ம இந்த கால்நடைகளையும் நம்ம காப்பாற்றிடலாம். ஒரு மாடோ ஆடோ கடிபட்டு நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மொதல் வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கால்நடைகளிடமிருந்து ரத்தத்தை எடுத்து அதோட உறையும் நிலையை பார்ப்பாங்க. அந்த ரத்தம்

இந்த மாதிரி அறிகுறியே மூச்சு திணறல், மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது, கடைசி வந்து மூச்சு விடாமல் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிடுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நச்சு முறிவு மருந்து ஆன்டிபினம்ங்கிற அந்த மருந்து போட்டாலே போதும், மேக்சிமம் சிறுநீரக பாதிப்பெல்லாம் ஏற்படுவது இல்லை. அப்போ வந்து நம்ம இந்த கால்நடைகளையும் நம்ம காப்பாற்றிடலாம். ஒரு மாடோ ஆடோ கடிபட்டு நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, முத வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கால்நடைகளிடமிருந்து ரத்தத்தை எடுத்து அதோட உறையும் நிலையை பார்ப்பாங்க. அந்த ரத்தம் எடுத்த உடனே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாடி உறைஞ்சி போயிடணும். அப்படி உறைஞ்சி போகாமல் இருந்ததுன்னா பாம்பு கடிக்கான வாய்ப்பு 80%-90% உறுதிப்படுத்திடுவாங்க. உறுதி பண்ணிட்டு நச்சு முறிவு மருந்தை முதல் போட்டுருவாங்க. அப்புறம் வந்து அடிஷ்னலாக சிகிச்சை அளிக்கிறதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குதோ, இப்போ மூச்சு திணறலாக இருந்ததுன்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு மருந்து செலுத்துவாங்க. அப்புறம் நச்சை வந்து வெளியேற்றுறதுக்கு, கிட்னியை சுத்திகரிக்கிறதுக்கு குளுக்கோஸு இதெல்லாம் வந்து நரம்பில் வந்து ஏற்றுவாங்க. நச்சு முறிவு மருந்து வந்து ஒரு டோஸு மட்டும் போட்டால் பத்தாது, போட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடி வந்து இந்த ரத்தம் உறையுதான்னு மறுபடி நம்ம ஆராய வேண்டும். அப்படி பார்த்து தேவைப்பட்டன்னா ஒரு 4-5 குப்பி மருந்துகள் கூட செலுத்த நேரிடும். சில நேரங்களில் அடுத்த நாள் கூட மறுசிகிச்சைக்கு வரும்போது இந்த ரத்தத்தை பரிசோதனை பண்ணணும். அப்படி தொடர்ந்து 2-3 நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருந்தும் கால்நடைகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. என்னுடைய அனுபவத்தில் வந்து இந்த நல்ல பாம்பு கடியையும் விட இந்த கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் பாம்பு கடிக்கு இறப்பு வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. காரணம் வந்து உடனடி கிட்னி பாதிப்பு, அப்புறம் வந்து இந்த இரத்தம் உறையும் தன்மை வந்து மட்டுப்படுறதுனால இறப்பு வந்து அதிகப்படியாக ஏற்படுகின்றன.

ஆனால் வந்து அது வந்து அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இது என்னன்னா, பாம்புகளுக்கு வந்து காது வந்து கேட்காது, கண் பார்வை குறவு. என்னன்னா, அதோட நாக்கில் வந்துட்டு ஜாக்கப்சன் ஆர்கன் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, காற்றுல அந்த அசைவுகளை வந்து ஸ்மெல் பண்ணி அந்த நியூரோ சென்சரி ஆர்கன் மாதிரி அந்த இதை வந்து டிடெக்ட் பண்ணும், அனுபவிக்கும். அப்போ வந்து பக்கத்தில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஆள் வராங்க, அதை ப்ரிடிக்ட் பண்ணி அது வந்து நம்மளை அட்டாக் பண்ண இது பண்ணும். அப்போ அந்த ஸ்மெல்லை வந்து இது பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லோ ஒரு நறுமண வாசனையோ ஏற்படும்போது அது பாம்புக்கு உகந்ததாக இருக்காது, அதனால் அது வராதுங்கிற ஒரு கருத்து நிலவுது. ஆனால் அறிவியல் பூர்வமான எந்த ஆதாரங்களும் கிடையாது. இது தவிர்த்து வந்து நாம் வந்து செய்ய வேண்டியது வந்து, நம்ம விளை நிலங்களுக்கு போகும்போது அல்லது விடிய காத்தில் கட்டுவிரியன் பாம்பு வந்து அதிகப்படியாக வந்து இரவு நேரங்களில் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமா. அப்போ அதிகப்படியாக இரவு நேரங்களில் பாம்பு கடிக்க ஆளாகப்படு காரணம்னா அந்த கட்டுவிரியன் பாம்பு தான். கட்டுவிரியன் பாம்பு என்னதுன்னா, அது கடி வாங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக தெரியாது. அது கடி வாங்கிறது இது ஏதோ எறும்பு கடித்தது மாதிரி இருக்கும், பார்த்தோன்னா அது வந்து கட்டுவிரியன் பாம்பு கடித்ததாக இருக்கும். கேள்விப்பட்டிருப்போம், தூக்கத்திலே பாம்பு கடி வாங்கி இறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. இதே இது வந்துட்டு பகல் நேரங்களில் வந்து கடிக்கிற பாம்பு வந்துட்டு அதிகப்படியாக வந்து கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் பாம்புகளாக இருக்கும். இந்த விரியன் பாம்புகள் என்ன, திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அதிகப்படியாக காணப்படுது. நல்ல பாம்பு கட்டுவிரியனை விட இந்த கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் பாம்பு அதிகப்படியாக காணப்படுது. ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மாவட்டத்தில் நிலப்பரப்பளவு வந்து தன்மை எப்படி இருக்கும்னா, அதாவது சதுப்பு நிலமாகவும் இருக்காது, அதாவது ட்ரை லேண்டு, அதாவது செமி ஏரிட்டு டெசர்ட் மாதிரி ஒரு செம்மண், புழுதி மண் இல்லை செம்மண்ணாக இருக்கும்போது அந்த ட்ரையாக இருக்குமா. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பாம்புகளானது தன்னை வந்து தோலோட கலரில், அதாவது நிறத்தில் கேமோஃப்ளேஜ்னு சொல்லுவாங்க, தன்னை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கலரை வந்து உருமாற்றி கொள்ளும். அப்போ அந்த பாம்பு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதனால் மிதிச்சிடுறோம். அப்படி மிதிக்கும்போது வந்து நம்மளை கடிச்சிருது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஏதாவது வந்து விவசாய நிலைக்கு ஏதாவது போகணுன்னா ப்ரொட்டெக்டாக பாம்பு அதிகமாக இருக்கிறது மாதிரி ஒரு பயம் அப்படி இருந்ததுன்னா, நாம் வந்து ஒரு கம்பூட்டு, செப்பல், ஷூ அந்த மாதிரி வந்து நம்மளை போட்டு தற்காத்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப, அதாவது இந்த கண்ணாடி விரியன், கட்டுவிரியன் பாம்புகள் வந்துட்டு ட்ரை ஏரியாவை தான் ரொம்ப விரும்பும். அதே இது கொஞ்சம் ஈரப்பதமாக, கொஞ்சம் நீர்நிலை, மலை தூரல் அந்த மாதிரி தன்மையை விரும்புகிறது வந்து இந்த கட்டுவிரியனும் நல்ல பாம்பும். கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் வந்துட்டு ஒரு உலர்ந்த ட்ரையான இடத்த தான் வந்து விரும்பும். அப்போ வந்து அந்த தன்மைக்கு ஏற்ற வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். இப்போ நல்லா வெயில் அடிக்குது, பகல் நேரத்தில் நல்லா வெயில் அடிக்குது, அதிகமான சூடு. இப்போ சின்ன ஒரு மேகமூட்டம் போட்டு நல்லா மழை வர்ற மாதிரி, குளிர் வர்ற மாதிரி நல்லா காலையில் இருக்கும்போது இந்த பாம்பு என்ன பண்ணுவோன்னா, அந்த டயத்தில் வந்துட்டு வெளியில் வரும். அல்லது வந்து ரொம்ப குளிரான டயத்தில் வந்துட்டு சூரிய ஒளி வெளிச்சம் இருக்கும்போது அந்த வெளிச்சத்துக்கு அந்த சூடை வந்து பெற்றுக்கொள்கிறதுக்காக வெளியில் வந்து படுத்துக்கும். அப்போ நம்ம தெரியாமல் மிதிச்சிருவோம், அப்போ கடிபடுறதுக்கு ஆட்படுறோம். இது எல்லாமே வந்து, அதாவது என்ன சொல்லுவோன்னா, பாம்புகள் வந்து தன்னோட உடலோட வெப்பத்தை வந்து மாற்றி கொள்றதுக்கு அதுக்கு தெரியாது. வெளிப்புற வெப்பத்தை வந்து எடுத்து தான் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் உயிர் வாழுது. உடலுக்குள்ளாடியே மாற்றிக்க முடியாது, அதனால் வெளிப்புற வெப்பம் வந்து அதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றுது. ஸோ அதிக குளிரும் அதுக்கு ஆகாது, அதிக வெப்பமும் ஆகாது. இதை வந்து தேவைப்படாது, உடல் வந்து ஏற்படுத்தி கொண்டா தான் அது வந்து நல்ல ஆரோக்கியமாக உயிர் வாழும். ஸோ இந்த காரணத்தினால வந்துட்டு நம்ம இந்த சூழ்நிலை மாற்றம் ஏற்படும் போது அதிகமாக கடி வாங்குறதுக்கு ஆள்படுறோம். மற்றபடி வந்துட்டு கரும்பு தோட்டம், வயல்வெளிகள், முற்புதர்கள், அதிகப்படியான விவசாய நிலம், சில இடங்களில் வந்து பைனாப்பிள் அதிகமாக அறுவடை செய்வாங்க. ஸோ இந்த இடங்களில் எல்லாம் அந்த புதருக்குள்ளாடி பாம்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கையாண்டோன்னா நாம் வந்து கடி வாங்காமல் இந்த பாம்புகளிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம். கால்நடைகளும் அதே போல தான், நம்ம வந்து இந்த மாதிரி புதரான இருக்கிற இடத்துல வந்து கால்நடைகளை அதிகப்படியாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். புறவெளி மேய்ச்சலுக்கு கால்நடைகளை அழைத்து சொல்லும்போது

இந்த பாம்பு கடியிலிருந்து தப்புறது கால்நடைகளை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா, சில தரவுகள் அறிவியல் பூர்வமாக தரவுகள் எதுவும் இல்லை. சில மூலிகை செடிகள், அதாவது நம்ம இது சொல்கிறோம்ல, லெமன் கிராஸு, அப்புறம் வந்து சஞ்சீவினி செடி, சர்ப்பகந்தா, இது எல்லாம் வீட்டில் வந்து நம்ம நட்டு வச்சுட்டோன்னா அதில் இருந்து வரக்கூடிய நறுமணம் வந்து இந்த பாம்புக்கு உகந்ததாக இருக்காது, அதனால் பாம்பு வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வசம்பு இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம்.

0: பாம்பு இருக்கும் பகுதிகள் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போக வேண்டாம். நாய்களை கூட வந்துட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு குறைச்சலோ ஏதாவது ஏற்பட்டுன்னா என்ன காரணம்னு உடனே வந்து பார்த்து அந்த கால்நடைகளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த சண்டை போடும் குணம் இருக்கிறதுனால அது கூட சண்டை போடுறதுக்காக முற்படும் போது கடி வாங்கிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சோன்னா பாம்பு வந்து எப்போவுமே விவசாயிகள் நம்பன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து கடியை வந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம். இதையும் மீறி சில நேரங்களில் ஆக்சிடென்டெல்லாம் நம்ம வந்து இந்த பாம்பு கடிக்கு ஆளாகப்படுறோம். அப்படி ஆளாகப்பட்டோன்னா முடிந்த அளவுக்கு வெகு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த விஷமுறிவு மருந்தை போட்டுக்கணும். அப்படி நம்ம கையாண்டோன்னா இந்த பாம்பு கடி இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கால்நடைகளில் விச சந்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சையல் துறை மருத்துவர் வி. ராஜேஷ் அவர்கள்.

0: இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும்

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காலத்திலும் தற்போது மேற்காசியாவில் நிலவும் சூழலிலும் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். சவால்களை சாதனையாக மாற்றிய பெருமை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தமிழக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தமிழக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தமிழக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாடவேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் லீ ஊ சியோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வ பிரபு உள்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.
2: ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இது இளம் காற்று. எஸ் ஆஃப் கோர்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்ல தான் கேட்டு

கேட்டிருக்கீங்க. அதாவது நிறைய நாட்கள் நம்ம வந்து யோசிச்சிருப்போம்ல, ஏன் நமக்கு மட்டும் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, மற்றவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மனசு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டங்களும் இருக்குது, என்னால் மட்டும்தான் முடியலை அப்படின்னு யோசிக்கிறதுல நம்ம மனசை விட கெட்டிக்கார ஒன்று இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதான். அதனால் நம்ம மனசை நாம் எப்படி பக்குவப்படுத்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு பெரியவங்களாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, இது என்னால் முடியாது, இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக யோசிக்கிறத விட்டுட்டு எப்போ நம்ம வந்து பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்முடைய வளர்ச்சிக்கான அந்த வேகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு கூட அவங்க இவங்க அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல், அடுத்தவங்க மேலே பழி போடாமல், எப்போ நாம் நம்முடைய வேலைகளில் வந்து கவனம் செலுத்துகிறோமோ அப்போ தான் வந்து ஒரு சிறந்த விஷயத்தை நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம், வெற்றியை நோக்கி நாம் வந்து பயணப்பட்டுருக்கோம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அப்போ எப்பா நீ வந்து அடுத்தவங்களுக்கு குறையே சொல்லக்கூடாது, என்ன தான் அடுத்தவங்க வந்து கெடுதல் பண்ணியிருந்தாலும் எல்லோரும் நல்லவங்க தான் நல்லவங்க தான் நல்லவங்க தான் அப்படின்னு பேசணும் அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னா, அப்படி கிடையாது. அவங்க செய்யக்கூடிய அந்த கெடுதல்களுக்கு நாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்காக உக்காந்து நாம் ஃபீல் பண்ணி நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்றத தான் நாங்கள் சொல்கிறோம். படிக்கும்போது அதுவும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய தடைகள் நமக்கு வந்து வரதான் செய்யும். நிறைய மன அழுத்தங்கள், மனச்சோர்வுகள், எதிர் முனையிலிருந்து வரக்கூடிய அந்த விமர்சனங்கள், இது எல்லாமே நம்மளை வந்து அழுத்தக்கூடிய ஒரு காரணிகள். அதனால் இதை எது பற்றியும் கவலைப்படாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் நமக்கான இலக்கை வந்து நம்ம வந்து அடைஞ்சிடலாம். இன்றைக்கு நாம் நம்முடைய இளங்காட்சி நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிகழ்ச்சியில் க்யூட்டான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ரட்சகன் திரைப்படத்தில் இருந்து வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ரஹ்மான் இசையில் உதித் நாராயணன், உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடி அந்த க்யூட்டான பாடல் கேட்டுருச்சிங்க.

அது எப்போ கேட்டாலும் சரி, இந்த பாட்டு அப்படியே ஒரு விதமான ஜோஸ் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஏற்படுத்துறது இல்லையா? இந்த பாட்டு அப்படி ஒரு ஜாலியான ஒரு பாட்டு தான். கேட்டு முடிச்சிங்க, 8:13 ஆயிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கீங்க இளங்காற்று வீக்லி ரவுண்ட் அப். முதல் தகவல் என்ன தெரியுமா? உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் 7 அன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டது. உணவு மூலமாக பரவக்கூடிய அபாயங்களை தடுக்கிறதுக்கும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2026 தீம் என்ன அப்படின்னா, சுமையிலிருந்து தீர்வுகளும் எங்கும் பாதுகாப்பான உணவு அப்படின்றது தான். ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன்ஸ், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர் அப்படின்றது தான் இந்த 2026 உலக உணவு பாதுகாப்பு தினத்தினுடைய கருப்பொருள். ஜூன் 8 உலக பெருங்கடல் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. பெருங்கடல்களினுடைய முக்கியத்துவத்தை போற்றக்கூடிய வகையில் இது வந்து கொண்டாடப்படுகிறது. 2026 இந்த கொண்டாட்டத்தினுடைய தீம் என்ன அப்படின்னா, மறுசிந்தனை. நமக்கு தெரிந்த உலகத்திற்கு அப்பால் நமது பெருங்கடலுடனான ஒரு புதிய உறவு அப்படின்றது தான். யோசிச்சு பாருங்களேன், கடல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. வாய்ப்பே இல்லைல்ல, மழை எங்கேருந்து பெய்யும்? கடல்லேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் மேகம் உருவாகி குளிர்ந்த காற்றுப்பட்டு அப்படி தான் வரணும் இல்லையா? எஸ், அதனால் கடல்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதனால் அதெல்லாம் மாசுபடுத்தக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதை கொண்டு கொட்டி வைக்கக்கூடாது, ஓகேங்களா? இந்திய இளம் கிராண்ட் மாஸ்டராக ஆர் பிரக்யானந்தா நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் என்று வரலாறு படைச்சிருக்கிறாங்க. இந்த பட்டத்தை வெல்லக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். இந்த தொடரில் உலக சாம்பியனான மேக்னஸ் கால்சனை 2 வீழ்த்தி 18 இவர் வந்து முதலிடம் பிடித்தாராம். ஹாப்பி தான் இல்லையா? எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் வரிகளுக்கு பரத்வாஜ் இசையில ஸ்ரீனிவாஸ் பாடிய அந்த கியூட்டான பாடல் கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். இந்தியாவினுடைய முதல் பெண் போர் ஹெலிகாப்டர் பைலட் மேஜர் அபிலாஷா பரக், அவங்க வந்து ஐநாவினுடைய ஆண்டின் சிறந்த இராணுவ பாலின ஆதரவாளர் அப்படின்ற விருதை வந்து பெற்றிருக்கிறாங்க. லெபனானில் ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரக்கூடிய இவரது சேவைகளை பாராட்டி ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆந்தோனியா குட்ரஸ் இந்த விருதை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த விருதை பெறக்கூடிய மூன்றாவது இந்திய பெண் அதிகாரி இவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11 கட்ட அகழாய்வுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இதில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்களாம். முதன் முறையாக வந்து கைப்பிடிகள் கொண்ட சிவப்பு நிற மண்பாண்ட ஜாடி வந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் செப்பு நாணயங்கள் அதுக்கப்புறமா பழங்கால கட்டிட அமைப்புகளும் வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சங்ககால மக்களினுடைய மேம்பட்ட கைவினைத்திறனை வந்து பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசினுடைய பதிவுத்துறை வந்து சொத்து பரிமாற்றங்களை இன்னும் எளிதாக்குவதற்காக எங்கும் பதிவு அப்படின்ற ஒரு புதிய முறையை STAR 3.0 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பொதுமக்கள் இனிமேல் சொத்து இருக்கக்கூடிய இடத்தினுடைய சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போகாமலே தங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்திலும் ஆவணங்களை வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. விவேகாவின் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில் ஹரிஸ் ராகவேந்திரா, சாதனா சர்க்கம் மற்றும் ஜாக்ஸ் மெல்லி பாடி அந்த பாடல் கேட்டிருச்சிங்க.

அப்படியே கேட்ட உடனே ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளம் காற்று. வீக்லி ரவுண்டப்பில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய தேசிய பொது சேவை வானொலி எது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ் நம்முடைய ஆல் இண்டியா ரேடியோ வந்து June 8 அன்றைக்கி தன்னுடைய 90வது நிறுவன தினத்தை வந்து கொண்டாடினாங்க. 1936 June 8 இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை அப்படின்றது அகில இந்திய வானொலி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது தற்போது 23 மொழிகளில் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குகிறது அப்படின்றது பெருமதா இல்லையா? சைட், அதாவது ஸ்டேட் ஆஃப் இந்தியன்ஸ் டிஜிட்டல் எக்கானமி 2026 இந்த அறிக்கையின்படி உலகத்தினுடைய மிகவும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பிடித்துள்ளதா? அப்போது மிச்சம் 4 இடங்கள் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கா, அப்புறம் சைனா, அப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறமா பிரிட்டன், 5வது நம்முடைய நாடு. 2025 8வது இடத்துல இருந்த இந்தியா இப்போது 5வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது அப்படின்ற ஒரு சந்தோஷமான நியூஸ் நமக்கு வந்திருக்கு. அமெரிக்காவினுடைய சியாட்டல் அந்த நகரில் வந்து 2வது மேங்கோ மேஜிக் திருவிழா வந்து நடைபெற்றதான். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவினுடைய புகழ்பெற்ற அல்போன்சா, கேசர், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட 7 வகையான மாம்பழங்கள் அமெரிக்க சந்தையில் வந்து விளம்பரப்படுத்தப்பட்டதான். இந்தியா வந்து ஆண்டுக்கு 26 மில்லியன் மெட்ரிக் டன் மாம்பழங்களை வந்து உற்பத்தி செய்கிறது. இந்த காசா லட்டு, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வா, வேறு லெவலில் இருக்கும். அது அப்படியே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே பாங்க அப்படி இருக்கும். எங்கேயாவது கிடச்சிச்சுனா எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கோ. ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில் சித்ரா, மனோ, மகாராஜன், பல்ராம், கார்த்திக், மஞ்சுளா, சந்தியா, கல்யாணி நாயர் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடிய பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுருச்சிங்க

அடாடாடாடாடா, என்ன எனர்ஜெட்டிக்கான பாடல் இல்லையா? இப்போ இல்லை, எப்போ கேட்டாலுமே வந்து அந்த எனர்ஜி குறையவே குறைய மாட்டேங்குது. அப்படிப்பட்டதான ஒரு பாடல் கேட்டோம். எஸ் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இளம் காற்று. ஆஃப்கோர்ஸ் இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்ட் அப் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த 2026 ஆண்டிற்கான மான் பகதூர் சிங் லக்கக் சம்மன் அப்படின்ற விருதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்திய மொழிகள் ஒருமைப்பாட்டு மன்றம் சார்பாக வந்து இது வந்து இந்த விருது அவங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 9ஆம் தேதி உலக அங்கீகார தினம், அதுக்கப்புறமா பிர்சா முண்டா நினைவு தினம், இது ரெண்டுமே வந்து ஒரு சேர வந்து கொண்டாடப்படுகிறது. உலக அங்கீகார தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தர நிர்ணயம், அதுக்கப்புறமா அங்கீகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறதா. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, கண்டுபிடிப்பு, நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மை, அங்கீகரித்தல், ஆற்றல், அங்கீகாரத்தினுடைய ஆற்றல் அப்படின்றது தான் இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தீம். பிர்சா முண்டா நினைவு தினம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். புகழ்பெற்ற பழங்குடியின புரட்சியாளர் பிர்சா முண்டாவினுடைய 126ஆவது நினைவு தினம் ஜூன் 9 அன்னைக்கு

அனுசரிக்கப்படுகிறது. இவருடைய போராட்டங்கள் வந்து உள்குலன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதா. ஆல் ரைட், அடுத்த பாடல் உங்களுக்காக அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாரோட ஃபேவரட் சாங் தான், ஜோடி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையில் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

கொள்ளையிட்டு போகும் அழகு, கொன்று விட்டு போகும் அழகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அஞ்சாவதே ஜீவா நெஞ்சோடு வாவான்னு இன்விடேஷன் வச்சதுக்கலாம். அதான் ஆல்ரெடி எங்க இதய போச்ச இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோகர்ஸ் அலைவரிசையில் இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகத்தினுடைய இ ஜாக்ரிதி அப்படின்ற இணையதளம் வந்து தேசிய மின்னணு ஆளுமை விருதுகளில் வெள்ளி விருதை வந்து வென்றுள்ளதா. நுகர்வோர் புகார்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக விரைவாக தீர்க்கிறதுக்கு இந்த தளம் வந்து உதவி புரிகிறதா. அடுத்த தகவல் என்ன தெரியுமா? மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வந்து பவ்யா அப்படின்ற ஒரு புதிய இணையதளத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்களா. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் 100 புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதை வந்து விரைவுபடுத்துவதே இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்தில் பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற புதிய பிரிவை தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கவிதையே தெரியுமா அப்படின்னு கேட்டு வந்துகிட்டே இருக்குது. ஜெயம் திரைப்படத்தில் இருந்து RP பட்நாயக் இசையமைத்து ஹரிணி மாணிக்க விநாயகத்தோடு சேர்ந்து பாடிய பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுருச்சிங்க,

8:47 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இளம் காற்று. இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப்பில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? மங்கோலியாவில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான ஆசிய பெண்கள் தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழகத்தினுடைய 19 வயது வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கர் இவங்க வந்து சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்களாம். அடுத்ததாக, கிராமப்புறங்களில் இணைய வசதியை மேம்படுத்துறதுக்காக உத்தரப்பிரதேச அரசு வந்து ப்ராஜெக்ட் கங்கா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 20 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து அதிவேக இணைய வசதி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. June 10 நாகரிகங்களுக்கிடையேயான உரையாடல் சர்வதேச தினம் அது வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கலாச்சார பன்முகத்தன்மையை வந்து கொண்டாடுவதற்கும் உலக நாடுகளுக்கு இடையே நல்ல உறவை வளர்ப்பதற்கும் ஐநா சபையால் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் அதாவது தீம் என்ன அப்படின்னா, நாகரிகங்களுக்கு இடையே கற்றல் மற்றும் பரிமாற்றத்தை ஊக்குவித்தல், சர்வதேச ஒற்றுமையை வலுப்படுத்துதல் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. யுக பாரதியின் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க.

என்றைக்குமே நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உண்மை தான் போல இருக்குது. பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நேரம் 8:53 ஆயாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம் வந்தாச்சு. அப்புறம் என்ன, வழக்கமாக சொல்கிறது தான், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எப்போவும் சந்தோஷமாக இருங்க. செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த தொய்வு ஏற்பட்டாலும் ஏன் தொய்வு ஏற்பட்டது எதனால் அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. கைவிட்டுற மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க, ஓகேங்களா? எஸ், எப்போவுமே வெற்றி நமக்கு தான் அப்படின்ற நம்பிக்கையில் எப்பவும் நாம் வந்து பயணப்படுவோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, காதல் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. நான் முத்துக்குமார் வரிகளுக்கு ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் பாப் ஷாலினி, வித்யா, மலர், மாலையம்மா இவங்க எல்லாரும் பாடி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கலந்திருந்தேன் நான் உங்கள் கபில் தேவ்.

0: நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரையிசை. நேரம் 9:30.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல்.
0: ஒரு அடர்ந்த காடு, ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் ஆட்களினுடைய நடமாட்டம் எதுவுமே இல்லை. அவர்கள் ரெண்டு பேரை தவிர்த்து வேற எதுவுமே அங்கே இல்லை. அடர்ந்த வனப்பகுதி அப்படின்றதால ரொம்பவே அமைதியாக இருந்துச்சான். எங்கிருந்தோ திடீர்னு காடே அதிரும்படியாக இடி இடித்தது மாதிரி ஒரு ஓசை எழும்பியது. இப்படி நம்ம சில விஷயங்களை படிக்கும்போது நமக்கு அங்கே என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு விளங்கிக்க முடியுது இல்லையா? அப்படி நமக்கு புரியும்படியாக சொல்கிறதுக்கு நமக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு விளக்கும்போது மிக எளிமையாக இருக்கும். உதாரணமாக இப்போ நாம் கேட்ட கதையில் சத்தம் கேட்டது.

அந்த சத்தம் எப்படி கேட்டது, அந்த சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா இடி இடிச்சா மாதிரி இருந்துச்சான். இப்படி சொல்லும்போது நம்மளால் அந்த சத்தத்தை உணர்ந்து அந்த கதையோடு பயணிக்க முடியுது இல்லையா? இந்த யுத்தியை தான் புலவர்கள் தம்முடைய கவிதைகளில் பயன்படுத்தி இருப்பாங்க. அவள் எவ்வளவு அழகு அப்படின்னா முழுமதியை போன்ற அழகு அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் ரொம்பவே எளிமையாக அதை புரிஞ்சிக்க முடியும். இப்படி ஊமைகளில் தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பையும் அழகையும் இலக்கியங்களை ரொம்பவே இனிமையாகவும் சுவைப்படவும் அழகாகவும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஊமைகளில் இருக்கக்கூடிய அக உணர்வையும் அழகு உணர்வையும் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். ஸ்டேட்யூன் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

அகப்பொருள் அப்படின்றது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் அவர்களுக்கு உள்ளார அனுபவிக்கக்கூடிய இன்பம் இத்தகையது அப்படின்னு பிறர்கிட்ட கூற இயலாத ஒன்றாக அமையக்கூடிய ஒன்று. அப்படி இருந்தாலும் கூட அந்த அன்பு எப்படிப்பட்ட ஆழமானது அப்படின்றத இலக்கிய பாடல்கள் நமக்கு ரொம்பவே அருமையா சொல்லுது பாருங்களேன். எப்படி அப்படின்னா, யாயும் நியாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அருதும் செம்புலப் பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு. முன்பின் அறியாத தலைவனும் தலைவியும் இயற்கை சூழல்ல சந்தித்து காதல் கொள்றாங்க. இவனை பிரிந்து விடுவேனோ அப்படின்ற தலைவியினுடைய முகக்கவலையை கண்ட தலைவன் அவளை தேற்றக்கூடிய வகையில இதை சொல்றான். என் தாயும் உன் தாயும் இதற்கு முன் ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள். என் தந்தையும் உன் தந்தையும் எந்த வகையிலும் உறவினர்கள் இல்லை. நீயும் நானும் கூட இதற்கு முன் எந்த வழியிலேயும் அறிமுகமானவர்கள் இல்லை. அப்படி இருந்தும் செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீரானது அந்த மண்ணின் நிறத்தை பெற்று அதனுடன் பிரிக்க முடியாதவாறு ஒன்றிவிடுவதைப் போல நம்முடைய அன்பு நிறைந்த நெஞ்சங்கள் ஒன்றோடொன்று கலந்துவிட்டன. இனி நம்மை பிரிக்க முடியாது. தலைவனும் தலைவியும் கொண்ட காதலை எத்தனை அழகாகவும் இயல்பாகவும் இயற்கையோடு இணைந்த ஒன்றாக தன்னுடைய ஊமையில அடித்திருக்கிறார் புலவர் பாருங்களேன். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இவன் தன்னுடைய காதலின் தீவிரத்தையும் ஆற்றாமையையும் தோழியிட்ட வெளிப்படுத்துவோம் விதமாக அகப்பொருளோடு அமைந்த பாடல் மாலையும் ஊர் துஞ்சும் யாமமும் விடியலும் என்று இப்பொழுது இடை தெரியின் பொய்யே காமம் அப்படின்னு. நண்பகல் காலை செயலற்ற தன்மையை தரக்கூடிய மாலை ஊரே உறங்கக்கூடிய நள்ளிரவு விடியல் என பொழுதுகளுக்கு இடையே இடைவெளி தெரிந்து ஒரு குறிப்பிட்ட பொழுதுல மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் காதல் உணர்வு தோன்றுமானால் அது உண்மையான காதலே அல்ல, அது பொய். அவளை பிரிந்திருக்கக்கூடிய இந்நிலை தொடருமானால் நான் பனைமரத்து மடலால் செய்த குதிரையின் மீது ஏறி தெருவிலே நின்று அங்கே தோன்றி அவள் எனக்கு தந்த துயரத்தை ஊரார் அறியும்படி பரப்புவது பழிக்கு இடமாவதாகும். அவ்வாறு செய்யாமல் அவளை பிரிந்து நான் சும்மா உயிர் வாழ்வதும் எனக்கு பழியையே தரும். எனவே எனக்கு உதவுவாயாக அப்படின்னு தோளிட்ட வேண்டுகிறான் அந்த தலைவன். இத்தகைய அகப்பொருள் பாடல பண்டைய தமிழர்களினுடைய வரலாற்றை மட்டுமல்ல பண்டைய நாகரிகத்தையும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அரிய பெட்டகமாக விளங்குகிறது இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு தாத்தா சொல்லு

தலைவனினுடைய மாறாத தூய்மையான அன்பை விவரிக்க நற்றினையில தலைவி பயன்படுத்தக்கூடிய உவமை ரொம்பவே அழகானது. சந்தன சாரல் உலகம், கூப்பொம்பொன் இனர்ஞாழல் பூவடு, பொழிந்த சார்ந்த மரத்தின் ஓங்கு சினை தொடுத்ததீம் கண் இரா அல் அப்படின்னு. சந்தன மரத்தின் மிக உயர்ந்த கிளையில ஞாழல் மலர்களினுடைய நறுமணத்தோட தேனீக்கள் கட்டிய தாமரை மலர் தேன் போன்றது தலைவனினுடைய நட்பு அப்படின்னு சொல்றார் தலைவி. சந்தன மரத்தின் உயரத்தில் இருக்கக்கூடிய தேனை யாரும் அவ்வளவு எளிதில் அசுத்தப்படுத்த முடியாது. அதே போல தன் தலைவனின் காதலும் மிக தூய்மையானது, எவராலும் கெடுக்க முடியாதது அப்படின்ற உன்னத அழகுணர்வு இதுல வந்து வெளிப்படுகிறது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

தங்க இலக்கியத்தினுடைய தனிச்சிறப்பு என்னன்னா உள்ளுரை உவமை, அதுதான். அதாவது சொல்ல வந்த பொருளை நேரடியாக சொல்லாம இயற்கையினுடைய பின்னணியில மறைத்து வைப்பது தான் இந்த உள்ளுரை உவமை. பாருங்களேன், கரும்பின் எந்திரம் களிற்றெதிர் பிளிற்றும் தேனூர் அன்னை இவள் அப்படின்னு, அதாவது கரும்பு ஆலைகள்ல இருந்து எழக்கூடிய சத்தம் ஆண் யானையினுடைய பிளிரல் சத்தம் போல ஒலிக்கிறது. அத்தகைய வளமிக்க தேனூர் போன்ற அழகுடையவள் தலைவி. தலைவன் அவளை விட்டு பிரிந்து ஒழுக்கக்கீடான செயல்களில் ஈடுபட்டதை அறிந்த தோழி, யானை போன்ற வலிமையுடைய நீ கரும்பு போன்ற இனிமையான தலைவியை விட்டுவிட்டு செல்லலாமா அப்படின்ற இந்த கருத்தை இயற்கை ஓமையின் உள்ளே மறைத்து அழகாக கூறுகிறாள். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல். நேர்களை அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்கள் டயல் பண்ணுங்கள். வெளியே

0: நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க? மோகன் சரஸ்வதி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன படத்துல கேட்டீங்க? இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மன் கோவில் கிழக்கதை படத்துல இருந்து
0: அந்த பாடல், அந்த சின்ன மணி கோயில கூவ விட்டுருவோமா?
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:07 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: என்னது பாடலை கேட்க அவளோடு காத்துக்கொண்டிருக்கும் அன்பான அறிப்பாளர் கபில் பியர்சன் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
0: ராத்திரி வணக்கம் சொல்றது யார் எங்கிருந்து?
1: ராத்திரி வணக்கத்துடன் பேசுவது சிந்து புந்தரை முருகன்.
0: சிந்து புந்தரை முருகன் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கிறீங்க?
0: நான் செம்மையா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்ன பாட்டு பாட?
0: என்ன வேணா பாடுங்க.
1: என்ன தாளம் போட?
0: அத்தாடி,
1: என்ன பாட்டு போட? என்ன தாளம் போட? வண்டி ஓடு சத்தம், பாட்டு கேட்டு சத்தம், நிக்காதே ஓடு, இது சர்க்காரு ரோடு என்ற பாடலை கொடுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்காக நீங்க சொன்னதுக்காக குடு குடு குடு குடுன்னு அங்க பாட்டு ஓடி வருது, கேட்டலாமா? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட. வண்டி ஓடும் சத்தம், பாட்டு கேட்ட சந்தம், வண்டி ஓடும் சத்தம்.

சொல்லாதே சொன்னாலும் கேட்காதே. என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டும் தாளம் போட கும்ப கும்ப.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மகாலட்சுமி படத்திலிருந்து நன்றி சொல்லவே உனக்கு மன்னவா வாசை இல்லையே.
0: எனக்கு அந்த பாடல் வேணும் அவ்வளோதானே? ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆபீசரா இருக்காங்க நினைக்க மகாலட்சுமி மேடம். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: அப்படியே கன்னத்தில் கை வச்சு கண்ணை மூடி அப்படியே கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இறகுகள் முளைச்சி அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய பாடல் கேட்டேன் இல்லையா? எஸ், கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அவங்கள்ட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: தர்மதுரை படத்துல இருந்து தந்தைக்கு வந்த கீழி சாட சொல்லி பேசு வேடி, அந்த பாடல் சார்.
0: என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்க தோணுது. கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுருச்சிங்க.

மலை என்ன, புயல் என்ன, இரவு என்ன, பகல் என்ன, ரசனைன்னு வந்துட்டா எந்த பாட்டைனாலும் எப்போ வேணால் கேட்போங்க நாங்கள் அப்படின்னு நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102

0: புள்ளியாரு, நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோவில்பட்டி.
0: எப்படி இருக்கிறீங்கம்மா?
1: கோவில்பட்டி.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: கருப்புநிலா
0: படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:29 இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கே இருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுகிறேன் சார்.
0: அனுராதா மேடம் சொல்லுங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: டிசம்பர் பூக்கள் படம்.
0: மேடம் நீங்க எப்போ ரேடியோ பக்கத்துல இருந்து பாடுனீங்கன்னா நம்ம பேசுறது நம்மளுக்கே கேட்காது. அடுத்த முறை தள்ளி நின்று பாடணும், ஓகேவா? நன்றி. உங்களுக்கிட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சீங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது விருதுநகர் மாவட்டம் விஜயகச்சபுரம் எம் பாண்டியன் சார்.
0: பாண்டியன் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கிறீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? இயக்குனர் இமயம், மறைந்த இயக்குனர் இமயத்தினுடைய நினைவாக முதல் மரியாதையில பூங்காத்து திரும்புமாங்கிற பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காக பூங்காத்து திரும்பி வருது, கேட்டுடலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சீங்க.

0: நிச்சயமாக உலகம் மறந்து தான் போகும் இல்லையா? அவ்வளோ இனிமையான பாடல் ஒன்று கேட்டோம், நம்ம சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கூவி வரக்கூடிய அடுத்த குயில் யாரு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: அன்பான கபில் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஏதோ இருக்கேன், உங்க அளவுக்கு இல்லைனாலும்
1: எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கு, வந்து மகிழ்ச்சியா
0: இருக்கு. நன்றி, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: சார் எனக்கு வந்து பிரியங்கா படத்துல இருந்து வனக்குயிலே குயிலரும் கவியே கவிதரும் இசையே அந்த படத்து.
0: இன்னொரு முறை பாடுங்களேன். இதுதாங்க இசையில, இதுதான் இசை அப்படின்னு முடிஞ்சிட்டு. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: தமிழின் இசைச்சாரலை நேயர்களின் செவிகளுக்கு குளிரூட்டிக் கொண்டிருக்கும் நெல்லை பண்பலை 102.6 அன்பான சார் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மதுரை அபகர்ப்பத்திலிருந்து உங்கள் அன்பர்த்தினேன்.
0: ஆண்டனி சார் எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: பாடல் ரொம்ப ரேரான பாடல், ரொம்ப பிடித்தமான பாடலும் படத்துல இதுல இருந்து எங்கள் வாத்தியத்துல எப்பி வாணிஜரம்
0: சமுத்திர ராஜகுமாரி உங்களுக்காக வந்துட்டே இருக்காங்க. கேட்கலாமா? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர யாருங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: தங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனி இனிப்பா நேரம் வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பவர் சத்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமாக இருக்கீங்களா?
0: செம்மையாக இருக்கேன் புஷ்பலதா மேடம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் சூப்பராக செம்மையாக இருக்கோம்.
0: சூப்பராக இருக்கீங்களா? சொல்லுங்கள் அப்படியே, என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்ன மாப்பிள்ளை படத்துலேருந்து
0: நன்றி உங்களுக்கு. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நேரிலே இனி நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் சோ தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக புதிய பாதை நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன்வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம் காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை பங்கு பெறுபவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரை இசை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமானவை எவை தெருவில் விளையாடிய நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் பற்றிய தகவல்கள். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல். 1:55 காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள். பிற்பகல் மணி 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த தினசரி நிலவரம், 7:32 அறிவியல் நேரம், 8:05 குக்கு, 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பதிற்றுப்பத்து காட்டும் கடற்போர் உத்திகள், 10:10 சுகமான ராகங்கள் நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் பேராட்சி அவர்களது தொகுப்பில் இடம்பெறும், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் ஈரவின் மடியில் நிகழ்ச்சியில். எங்க சின்ன ராசா, பூவிழி வாசலிலே, இரட்டை வால் குருவி ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் எங்க சின்ன ராசா பட பாடல்கள்.

0: The re-examination is scheduled to be held on 21st of this month from 2 p.m. to 5:15 p.m. NTA has advised the candidates that they should verify their bank account details for refund before downloading the admit card. The Criminal Investigation Department, CID, has interrogated Trinamool Congress MP Abhishek Banerjee for over 9 hours for his alleged involvement in the signature forgery case of party MLAs. According to the sources, the agency interrogated Trinamool Congress MLA Kunal Ghosh and Abhishek Banerjee face-to-face at the CID headquarters in Kolkata. In the US, a plane carrying passengers planning to go skydiving crashed in Missouri, killing all 12 people on board, authorities said. Missouri Highway Patrol Sergeant Justin Ewing stated that the crash will be investigated by the National Transportation Safety Board. In archery, India's Neeraj Bhumadevara and teenager Kumkum Mohod clinched the gold medal in recurve mixed team event at the World Cup Stage 3 at Antalya in Turkey. The Indian duo produced a brilliant display to upset reigning Olympic champions Oh Ye-jin and Kim Dae-deok of South Korea, 5-1 in the finals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 1:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்ட் 100.1.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில். எங்க ஊரு ராஜா, குடியிருந்த கோவில், நிமிர்ந்து நில் ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் எங்க ஊர் ராஜா பட பாடல்கள்.
3: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.

0: என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி.
1: குடியிருந்த கோவில் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

தான் எனக்கு மனவாட்டி.

டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரலில் ஒலிக்கிறது அடுத்து பாடல்.

நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலை.

மனம் அலே. உன்னை பார்த்து பார்த்து தினம் பார்த்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து ம

0: கையால் உன்னை தூக்கட்டா.
1: நடிய மாத்து கல்சா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அந்தமான் காதலி, சிட்டுக்குருவி, அவள் தந்த உறவு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடல்கள்.
2: பணம் என்னடா பணம்?

0: ஜெகநாரங்கம்மா, அடி லீலா கிருஷ்ணா ராதா ரமணி ஜெகநாரங்கம்மா.
1: ஒலித்த அந்தமான் காதலி பட பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம். நிகழ்ச்சியில் அடுத்து சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம்.

சிட்டுக்குருவி படத்திலிருந்து ஒலித்த பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பி சுசீலா ஆகியோர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து அவள் தந்த உறவு படத்திலிருந்து பாடல்கள் சில.

அவள் தந்த உறவு படத்தின் பாடல்களை பாடியவர்கள் முத்துராமன், பி. சுசீலா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம், ஏ.எல். ராகவன், எல்.ஆர். ஈஸ்வரி குழுவினர். நிகழ்ச்சி நிறைவாக என்னைப்போல் ஒருவன் படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: சங்கங்களே நாளை தலைவர்.
1: கேட்ட நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் தொடர்கிறது. டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே அருண்குமார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் அல்காதேவ் மருல்கர், மாலினி ராஜூர்கர் ஆகியவரின் பாட்டு கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது அல்காதேவ் மருல்கர் அவர்களின் பாட்டு.
2: அவ் ஆப் சுனேங்கி ஹிந்துஸ்தானி ஷைலி மே ஹயால் காயன். கலாகார் ஹை அல்காதேவ் மருல்கர். ராக் ஹை லலித். விலம்பித் ஹயால் ரூபக் தால் மே நிபத் ஹை, ஜிஸ்கே போல் ஹை ஆத்தம் ரூப். சாத் ஹி ஆப் பிரஸ்துத் கரேங்கே ஏக் தால் மே நிபத் தரானா. சங்கத் கலாகார் ஹை தபலே பர் நஃபீஸ் அஹமத் ஔர் வாயலின் பர் பிரவீன் ஷியோலிகர்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம், திஸ்ர நடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது புலரும் பொழுது.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் கே பி சுந்தராம்பாள். பாடல் இடம்பெற்ற படம் காரைக்கால் அம்மையார்.
1: ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருள்.

எடுத்து நடமிடுவாய் இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்.

நேரம் 5:29. ஒலிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.